0: 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: நம்மிடம் இருப்பதை ரசிக்க கற்றுக்கொண்டால், இருப்பதே போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொண்டால், சாதாரண வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கையாக மாறிவிடும். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையில தோல்வி, ஏமாற்றம், அவமானம் இதெல்லாம் வராம வாழ்ந்த மனிதர்கள் யாராவது இருக்காங்களானா? நிச்சயமா இல்ல. ஆனா அந்த தோல்வியும் ஏமாற்றமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்ல. அது நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஒரு நபர் தோல்வியை சந்திக்கும் போது அவருடைய மனசுக்குள்ள உருவாகக்கூடிய எண்ணங்கள் தான் இன்பம் துன்பம் ஏதோ ஒன்ன தீர்மானிக்குது. நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், என்னால எதுவுமே முடியாது, மத்தவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா அந்த தோல்வி நம்ம மனசையும் மகிழ்ச்சியையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். ஆனா அதே தோல்விய பார்த்து நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், இந்த தோல்வியில இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன், இன்னும் அதிகமா உழைப்பேன், ஒரு நாள் இந்த தோல்விய வெற்றியா மாத்தி காட்டுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு எழுந்து நிக்கிறவங்களுடைய சந்தோஷத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா தோல்வி அவரை தடுக்கல, தோல்வியில இருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் அவரை முன்னோக்கி அழைத்து செல்கிறது. அதே போல இன்னும் ஒரு சிலர் எப்பவுமே அவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க என்னை மனசளவுல காயப்படுத்திட்டாங்க, என்னை பத்தி தவறா பேசிட்டாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இங்க ஒரு முக்கியமான உண்மையை நாம புரிஞ்சுக்கணும், நம்முடைய அனுமதி இல்லாமல் யாராலும் நம்மை அவமானப்படுத்த முடியாது. எனது உள்ளம் இரும்பை விட கடினமானது, யாருடைய தவறான வார்த்தைகளுக்கும் என் மனதில் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மனநிலைய ஒவ்வொரு நாளும் நாம வளர்த்துக்கணும். யாராவது காரணம் இல்லாம நம்மளை பத்தி குறை சொல்றாங்களா, தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்களா, அதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளையே நாம காயப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு காதின் வழியாக வாங்கி இன்னொரு காதின் வழியாக வெளியே விட்டுவிடக்கூடிய பக்குவத்தை நாம வளர்த்துக்கணும். ஏன்னா நம்மளோட மன அமைதிக்கும் நம்ம மகிழ்ச்சிக்கும் மத்தவங்களுக்கு உரிமை கொடுத்துடக்கூடாது. அதே போல வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய தேவை போதும் அப்படின்ற மனநிலை. ஆசைகளுக்கு அளவே கிடையாது. நடந்து செல்லக்கூடிய நபருக்கு சைக்கிள் மீது ஆசை, சைக்கிள் வைத்திருப்பவருக்கு ஸ்கூட்டர் மீது ஆசை, ஸ்கூட்டர் வைத்திருப்பவருக்கு கார் மீது ஆசை, கார் வந்துவிட்டால் அதை விட உயர்ந்த கார் வேண்டும், ஒன்றுக்கு பிறகு இன்னொன்று அப்படின்னு முடிவே இல்லாத தொடர்கதை மாதிரி ஆசைகள் வளர்ந்துட்டேதான் இருக்குது. ஏழையாயிருந்தாலும் செல்வந்தராயிருந்தாலும் தங்களிடம் இல்லாதவற்றை தேடிக்கொண்டே இருப்பதால் மன அமைதி இழக்கக்கூடிய மனிதர்கள் தான் இன்னைக்கு ஏராளமா வாழ்ந்துட்டே இருக்காங்க. அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு வார்த்தைக்கு ரொம்ப அதிகமான இடம் கொடுக்கணும், அதுதான் போதும். போதும் அப்படின்ற மனநிலைன்றது ஆசையே வேண்டான்னு சொல்றது இல்ல, நமக்கு கிடைச்சிருக்கிறத ரசிக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிறத மதிக்கிறது, நம்மளோட இருக்கிறவங்களை நேசிக்கிறது, இந்த ஒரு நாளை இந்த நிகழ்காலத்தை மகிழ்ச்சியா வாழ்றது, எதிர்காலத்துல கிடைக்க போற மகிழ்ச்சிக்காக இந்த மகிழ்ச்சியை தொலைச்சிட கூடாது இல்லையா? இது இல்லையே அது இல்லையே அப்படின்ற எண்ணம் நாளுக்கு நாள் பெரிதாகும் போது அது கரையான் மரத்தை அரிக்கிறது போல நம்ம மனசையும் அரிச்சுக்கிட்டே இருக்கும். போதும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாத ஒருத்தருக்கு உலகமே சொந்தமா சொத்தா இருந்தாலும் திருப்தி இருக்காது. போதும் அப்படின்ற மனநிலை கொண்ட மனிதருக்கு தன்னிடம் இருப்பதே மிகப்பெரிய செல்வமாக தெரியும். ஆமா நேயர்களே, தோல்வி வந்தா ஒரு நாள் துவண்டு போயிடாதீங்க, ஏமாற்றம் வந்துடுச்சுன்னா நம்பிக்கை இழந்துடாதீங்க, அவமானம் வந்தா உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைச்சு மதிப்பிடாதீங்க, மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய மன அமைதிய ஒரு நாள் விலையா கொடுத்துடாதீங்க. நம்பிக்கையோட செயல்படுங்க. போதும் அப்படின்ற மனநிலையோட வாழுங்க. இருக்கிறத ரசிச்சு வாழுங்க. இல்லாததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கும் மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி நீத்தார் பெருமை, அதிகாரம் 3, குறள் எண் 25. ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்பல் ஆர்கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐம்பொறி வழியாக எழுகின்ற ஆசைகளை அவித்தவனுடைய வலிமைக்கு அகன்ற வானுலகோர் கோமான் ஆகிய இந்திரனே போதுமான சான்று. அதாவது புலன்களை அடக்க முடியாமல் வழி தவறி சென்றிடும் மனிதனுக்கு சான்றாக இந்திரன் விளங்குகிறான். ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை இந்திரன் எடுத்து காட்டுகிறான் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த திருக்குறள்ல பதிவு செஞ்சிருக்காரு. இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்றத ஒரு நிகழ்வு மூலமா தெரிஞ்சுக்கலாமா? பிரம்மகத்தி தோஷத்தால் இந்திர லோகத்தில் இந்திரன் திடீரென மறைஞ்சு போயிட்டாரு. தேவர்கள் தலைமை இல்லாம திண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, பூலோகத்தில் நல்லாட்சி புரிந்த நகுஷன் அப்படின்ற மன்னனை தங்களுடைய தலைவனா தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்திர லோகத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நல்லாட்சி புரிந்த நகுஷன் நாளடைவில் இந்திர பதவி கிடைத்த கர்வத்தால் மதி மயங்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது இந்திரனின் அரியணை, ஐராவதம், வஜ்ராயுதம் எல்லாமே எனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் அவனுடைய மனைவி சசிதேவி ஆகிய இந்திராணி மட்டும் ஏன் எனக்கு மனைவியாக கூடாது அப்படின்னு பேராசப்பட்டான். இத கேட்டதும் தேவர்கள் எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. பிறன்மனை நோக்குவது பேரழிவை தரும். பிறன்மனை நோக்கியதால்தான் ராவணன் குலத்தோடு அழிந்தான் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்க. ஆனாலும் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு அறிவுரை சொல்ல உங்க யாருக்கும் தகுதி கிடையாது. என்னுடைய அதிகாரத்தால் இந்திராணியை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு கட்டளை கொடுத்துட்டான். இதுல இருந்து தப்பிக்க இந்திராணி ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, நகுஷனுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கறாங்க. தாங்கள் என்னை அடைவதற்கு சாதாரண பல்லக்கில் வரக்கூடாது. பிரம்ம ஞானிகளான சப்த ரிஷிகள் தாங்கி வரும் பல்லக்கில் நீங்கள் என்னிடம் வர வேண்டும். அதுவே உங்களுடைய பெருமைக்கு அழகாகும் அப்படின்னு சொல்றாங்க. மதி இழந்த நகுஷன் சப்த ரிஷிகளை தன் பல்லக்கை சுமக்கும்படி கட்டளை கொடுத்துட்டான். முனிவர்களும் அவனுடைய விதி முடிவை எண்ணி அந்த பல்லக்கை சுமக்க வந்துட்டாங்க. இந்திராணியை விரைவாக அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல பல்லக்கை மெதுவாக சுமந்து வந்த அகஸ்திய முனிவரை பார்த்து நகுஷன் சர்ப சர்ப, அதாவது விரைவாக நட, வேகமாக நட அப்படின்ற அர்த்தம், அவருடைய தலையில் தன் காலால் உதைத்தான். இதனால் கோபம் அடைந்த அகஸ்திய முனிவர் நீ சொன்ன சர்ப என்ற வார்த்தைப்படியே பூலோகத்தில் மலையக பாம்பாக விழுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த கணம்தான் நகுஷன் இந்திர பதவி இழந்து வானில் இருந்த பூலோகத்தில் ஒரு மலை பாம்பா வந்து விழுந்துட்டான். இந்திராணியுடைய இந்த புத்திசாலித்தனமான சூழ்ச்சியால் அவரும் காப்பாற்றப்பட்டார். தேவேந்திர லோகமும் நகுஷனின் கர்வத்தில் இருந்து விடுபட்டது. இந்த நிகழ்வும் இந்த திருக்குறளும் ஒரு சேர நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து ஒன்னே ஒன்னுதான். புலன்களை அடக்க முடியாமல் வழி தவறி சென்றிடும் மனிதனுக்கு இந்திரன் சான்றாக விளங்குகிறார். ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தாவிட்டால் ஆபத்து அருகில் வந்துவிடும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு முறை ஒரு வியாபாரி ஒருத்தர் தன்னுடைய விளைச்சல்ல கிடைச்ச மிளகுகளை மூட்டை மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு வண்டி காட்டி வியாபாரத்துக்காக புறப்பட்டு போனாராம். மண்ணி கட்டி போனாலும் கூட இரவு நேரம் ஆயிடுச்சு, இனி தொலைதூர பயணம் சாத்தியமில்லை அப்படின்ற காரணத்தால ஒரு கோவில் வாசல்ல தங்கினாரு. இந்த வியாபாரியுடைய குணம் அடிப்படையில எப்படிப்பட்டதுன்னா, மிகவும் கஞ்சத்தனம் கொண்ட மனிதர். உதவின்னு யார் வந்து கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்லியே பழக்கப்பட்ட மனிதர். இவரை சோதிக்க நினைச்சாரு சிவபெருமான். அதனால என்ன பண்றாரு, ஒரு வழிபோக்கனை போல, ஏதோ தொலை தூரத்துல இருந்து களை போட வரக்கூடிய மனிதனை போல தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதரை தட்டி எழுப்புறாரு. உடனே அந்த வியாபாரி முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்த்ததும் மாறு வேடத்தில் வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் பேசுறாரு. ஐயா, எனக்கு அதிகமான தலைவலியாக இருக்கிறது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, இன்னும் பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் இல்லை. உங்கள் மூட்டையில் இருக்கக்கூடிய மிளகுகளில் கொஞ்சம் மிளகை கொடுங்கள், அதனை நன்றாக அரைத்து பற்று போட்டால் தலைவலி குணமாகும், எனவே கொஞ்சம் மிளகு தர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. மிளகோட விலை அந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமா இருந்தது. சும்மாவே யாருக்கே அந்த உதவியை செய்ய மாட்டாரு. விலை உயர்ந்த பொருளை கொடுப்பாரா, கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. உடனே என்ன சொன்னாரு தெரியுமா, என்னோட மூட்டைகள்லாம் மிளகு இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா, எல்லாமே உளுந்துதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, உளுந்துதான் இருக்கிறதா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இந்த வியாபாரியும் களைப்பா இருந்ததால நல்லா தூங்கிட்டாரு. இப்போ காலையில எழுந்திருச்சு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா சந்தைக்கு போயிட்டாரு. அங்க போய் தன்னுடைய மூட்டைகள் எல்லாத்தையும் அவிழ்த்து பாக்குறாரு. அவருக்கு பெரிய ஆச்சரியம், அந்த மூட்டைகள்ல எல்லாமே உளுந்துதான் இருந்தது. ஐயோ என்ன பண்றது, ஒரு இரவுல எப்படி மிளகெல்லாம் உளுந்தா மாறுச்சு, என்ன நடந்தது அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போதான் இரவுல நடந்தத கொஞ்சம் நினைவுபடுத்தி பாக்குறாரு. நடந்த எல்லாமே அவர் கண்ணு முன்னாடி நிழல் ஆடுது. அப்போதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, வந்தது சாதாரண மனிதன் அல்ல இறைவன் அப்படின்னு. தலை தெரிக்க மறுபடியும் அந்த கோவிலுக்கே ஓடுறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையத்தன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு வியாபாரி தன்னுடைய மிளகு மூட்டைகளை எடுத்து வியாபாரத்துக்கு கிளம்பி போறாரு. யார் உதவின்னு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லியே பழக்கப்பட்டவரு, கஞ்சத்தனம் கொண்டவர். அப்படிப்பட்ட மனிதர் வியாபாரத்துக்கு போகும்போது இரவு நேரம் ஆயிட்டதால ஒரு கோவில் வாசல்ல தங்குறாரு. அவரை சோதிக்கிறதுக்கு சிவபெருமான் ஒரு வழிபோக்கனை போல வர்றாரு. வந்து மருந்துக்குன்னு கொஞ்சம் மிளகு கேக்குறாரு. மிளகோட விலை உயர்வா இருந்ததாலையும் அவருக்கு உதவி செய்ய மனம் இல்லாத காரணத்தாலையும் இந்த வியாபாரி என்ன சொல்லிட்டாருன்னா, என் மூட்டையில இருக்கிறதெல்லாம் மிளகுன்னு யார் சொன்னது? அதுல இருக்கிற எல்லாமே வெறும் உளுந்துதான். மிளகு இருக்குதுன்னு நீங்க ஏதோ தவறா நினைச்சிட்டீங்கன்னு சொல்லி திரும்ப அனுப்புறாரு. உடனே சிவபெருமான் என்ன சொன்னாரு தெரியுமா? ஓ அப்படியா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் காலையில இவர் அவசரமா கிளம்பி போறாரு. சந்தையில போய் தன்னுடைய மூட்டைகளை பிரிச்சு பாக்குறவருக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா எல்லாமே உளுந்து மட்டும்தான் இருந்தது, அதுல மிளகு இல்ல. ஒரு இரவுல எப்படி மிளகு உளுந்தா மாறுச்சுன்னு யோசிக்கிறாரு. என்ன நடந்திருக்கும்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இரவு நடந்தது எல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பாக்குறாரு. நடந்தது எல்லாம் கண்ணு முன்னாடி நிழல் ஆடுது. பதறி அடிச்சு மறுபடியும் அதே கோவிலுக்கு ஓடி வர்றாரு. ஏன் அப்படின்னா, வந்தது சாதாரண மனிதன் அல்ல, கடவுள் தான் வந்து நம்மள சோதிச்சிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க வந்து அழுது தவிச்சு தன்னுடைய தவறை மன்னிக்க வேண்டி மன்றாடி கேட்டுட்டு இருக்காரு. அவருடைய வேண்டுதலை கேட்ட சிவபெருமான், இனி இப்படிப்பட்ட தவறை செய்யாதே, உன்னால் முடியும் என்றால் முடிந்த உதவியை ஒரு நாளும் மறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உளுந்து எல்லாத்தையும் மிளகா மாத்தி கொடுத்துட்டாராம். அன்னையில இருந்து அந்த கோவிலுக்கு உளுந்தாண்டவர் கோவில் அப்படின்ற பெயரும், அந்த ஊருக்கு உளுந்தூர் பேட்டை அப்படின்ற பெயரும் இருக்கிறதா ஒரு வரலாறு இருக்குது. உளுந்தாண்டவர் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனின் பெயர் மாஷபுரீஸ்வரர். மாஷம் என்றால் உளுந்து அப்படின்னு பொருள். இந்த சிவன் கோவில் 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் கால கட்டுமான அமைப்பை கொண்டது. அறிவியல் அல்லது வரலாற்று பூர்வமாக மிளகு உளுந்தாக மாறியதை நிரூபிக்க முடியாவிட்டாலும் அந்த ஊரின் பெயரும் அங்குள்ள கோவிலும் அதன் பின்னணியில் உள்ள இந்த தார்மீக கதையும் தலைமுறை தலைமுறையாக மக்களால் நம்பப்பட்டு வரும் உண்மையான ஆன்மீக பாரம்பரியம். இந்த ஆன்மீக பாரம்பரிய கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நாமே அறியாமல் போய் கூறினாலும் சில நேரங்களில் அதுவே பழித்துவிடும் என்பதால் எப்போதும் உண்மை பேச வேண்டும். தன்னிடம் பொருள் இருக்கும் போது உதவி என கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதே மனித தன்மை. தவறை உணர்ந்து உண்மையாக மனம் வருந்தினால் இறைவன் அதனை மன்னித்து நல்வழி காட்டுவார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாம் அறியமா.

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழ ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு, அது செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் யாரு வேணாலும் சேரலாம். அதுல வந்து அந்த பெற்றோர்களது 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, குழந்தைக்கான பர்த் சர்டிபிகேட், அது மட்டும் இருந்தால் போதும், அதில் சேரலாம். இப்போ நம்ம கடலோரத்தில் பார்த்தோன்னா நிறைய மீனவ குடும்பங்கள், இந்த மீனவ பெண் குழந்தைகளுக்கான இது சிறப்பு திட்டம் என்றே சொல்லலாம். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, முதல்ல 250 ரூபா மினிமம் 250 ரூபா பணம் கட்டி இந்த திட்டத்தில் சேரலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள 1.5 லட்சம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் கட்டலாம். மேக்ஸிமம் தான் அது, அவங்களால எவ்வளோ முடியுதோ கட்டலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய அந் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா 2 வருஷத்தில் அவங்க வந்து சேர்றாங்கன்னா மாதம் 1000 ரூபா அவங்களால கட்ட முடியும். 1000 ரூபாங்கிறது 250 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அவங்களால எவ்வளோ முடியுதோ 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதத்தில் கட்டுறாங்கன்னா 12 மாதத்துக்கு 12000, அது வந்து 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 180000 கட்டுறாங்க. திட்டத்துக்கான மெச்சூரிட்டி வயசு வந்து 21 வருஷம். அது முடியும் போது அந்த குழந்தைக்கு 5,54,000 கிடைக்கும், முதிர்வு தொகை கிடைக்கும். அதாவது இப்பொழுது வந்து அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வட்டி விகிதம் இருக்கு. அதைப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 5,54,000 கிடைக்கும். இதே வந்து மாதம் 2000 கட்டினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முதிர்வு தொகை இது 2 மடங்காக கிடைக்கும். அவங்க 500 ரூபா கூட கட்டலாம், மாதம் 250 ரூபா கூட கட்டலாம், அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுபடி அவங்க கட்டிட்டு போகலாம். அப்படி கட்டினாங்கன்னா அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதனால வந்து கடன்பட்டு அந்த கடன் சுமையை அவங்க சுமக்க இந்த மாதிரி ஒரு சின்ன எளிய திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் பிளானுக்கு அவங்க நல்ல அதை பயன்படுத்திக்கலாம். அதனால எல்லாரும் சேரணும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயம், நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினுடைய கணக்கு பிள்ளை. 2001 ஆகஸ்ட் மாசம் 2001 வந்து கடலுக்கு போயிட்டோம். போனா ஒரு 5 பேர் போயிருக்கோம். போனா இங்கிருந்து செவ்வாய்க்கிழமை போறோம். அப்ப வந்து இந்தியன் பாய் 2001 கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கச்சதீவில் நம்ம பிடிச்சி தாராளமாக சுற்றி வளவிடலாம். அப்போ கச்சதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் ஊட வந்து நல்ல திருக்கைகள் கிடைக்கும். சல்லி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஊட உள்ள இடங்களில் நல்ல திருக்கை வரும். திருக்க விலைகள் தான் அந்த நேரங்களில் நிறைய அந்த இடத்துல விட்டு வாங்குவாங்க, பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் போன காலகட்டம் சில்வஸ்டியானவருடைய வளத்தில் தான் போனேன். அப்போ நாங்கள் போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, முத நாள் விட்றோம் வாங்குறோம், ஒன்றுமே ஒரு திருக்க கூட வரல. ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான், ஏதோ 1-2 மீன் வருது, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 4-5 நேரம் வலை வாங்குகிற டைம் அந்த நேரத்தில். இப்போ நாட்டிக்கல் இன்றைக்கி GPSலாம் இருக்குது, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ கொடி தான், அப்போ கொடியை போட்டு அந்த கொடியை தேடி எடுக்கிறதுக்குள்ள நம்ம வர்ற பாடு. அந்த கொடி எங்கே போட்டோம்னு அதை கொடியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை அங்கே தெரியும்னு சொல்லுவாங்க, எங்கிட்ட தெரியுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் 1/2 மணி நேரமாக தேடிக்கிட்டு அங்கே இருக்குப்பா அந்த தெரியுதுப்பான்னு சொல்லி கொடியை பிடிச்சி வலை எடுத்தா வலையில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நாளும் 3வது நாளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதோ சரி, ஏதோ 10-50 கிலோ சேர்ந்துருக்கு மொத்தத்தில் 3 நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். ஒன்றும் பாடலை, நீவாடு சரியில்லை மீன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுபவம் வாங்கி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. கரைக்காக போய் சேர்ந்துடும்னா அந்த சம்மாட்டி சில்வஸ்டியாங்கிறவர் மட்டும், அந்த மண்டாடி மட்டும் அந்த தன்மைக்கு வரல. அவர் எப்படினாலும் கரையை போகும்போது மீன் பிடிச்சிட்டு போனால் தான் ஒரு மீனவனுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபை திருப்தி இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அந்த கச்சதீவில் அந்த அந்தோணியார் கோயிலில் அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே அந்த நெடுந்தீவு

0: பிடிச்சிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் அவன் ஒரு தோது மாதிரி காமிச்சாரு. இங்கிட்ட பிடிச்சி அவர் தானே கணையில் கணா கம்பில் இருக்காரு, ஓட்டியா இருக்காரு. அவன் வலையை விட்டுட்டு வந்தாச்சு. வந்த அவர் மனிதனுடைய அனுபவம், அந்த காத்திருப்பு, நாலு நாளாக எதுவுமே இல்லாமல் காத்திருந்தது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தெரிஞ்சு. உண்மையிலே வலையை பிடிக்க பிடிக்க தெருக்க, நான் வெப்பலாக தான் கடலில் காற்று அதிகமாக வெப்பலாக இருந்துச்சு, வலையை பிடிக்க பிடிக்க தெருக்க அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்லேயே ஒரு 2 டன் இருக்கும். 2 டன்ங்கிறது பெருசு, விலையெல்லாம் கம்மி தான். ஒன்றுமே இல்லாமல் வந்ததுக்கு ஒரே நாள் 2 டன்னோடு தான் கரையை வந்தோம். இது என்ன கதைனா, மீனும் தேனும் கண்டன்னைக்குத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது அது ஒரு அனுபவ ரீதியாக அன்றைக்கி நமக்கு அமைஞ்சிச்சு. நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 டு 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 டு 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இங்க வாயே
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியிலிருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு 14 அக்டோபர் 2026 காலை நேரம் 7:29 ஆயிடுச்சு. என்னப்பா நிகழ்ச்சியை 7:29 தொடங்குற என்னாச்சு அப்படின்னு வெளியூர்ல இருக்கக்கூடிய மக்கள் யாராச்சும் வந்து கேட்கலாம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இது கேட்க மாட்டேங்க. ஏன் அப்படின்னுங்கிற காரணம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலையில் ஒரு 6 மணி போல் நான் வந்து எந்திரிக்கிறேன். எல்லாரும் வந்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு நாள் மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அன்னைக்கான நாள் அப்படிங்கிறது அந்த காலையில் 6 மணிக்கு வந்து தெரியல. அப்படியே போக போக போக குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி வரும்பொழுது ஒரு மலை சின்னதாக ஆரம்பிச்சது. அந்த மலை அப்படியே சின்னதாக ஆரம்பிக்கும் போது சரி மழை வருது, நம்ம அதுக்குள்ள ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கால் எடுத்து வைக்கிறேன். டப்ப டப்ப டப்புனு பெரிய மழை வந்து கொட்டது. சரி மழை கொட்டது ஒரு 10 நிமிஷம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்று இன்னொரு 5 நிமிஷம் நின்று சரி இதுக்கு தாக்காது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியே வர. எங்கள் வீட்டில் ரெயின் கோட் வேறு இல்லை, அதனால் ஏற்கனவே வச்சுருந்த சொற்ற வாங்கி மேலே போட்டுட்டு வந்துட்டுருக்க பெரிய மலை, ரோடு ஃபுல்லாக மழை, எல்லா இடத்துலையும் தண்ணி வெள்ளமாக ஓடிட்டுருக்கு. அந்த மலைக்குள்ளே வந்து சேர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதான் இந்த தாமதம் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. எந்த வேலையும் வந்து காலையில் பார்த்துக்க முடியாது. காலையில் கடற்கரைக்கு வேலைக்கு போனோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னே தெரியல. அவங்க மண்டபத்துலலாம் இப்போ போட்னா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இவ்வளோ மலைக்குள்ளே எப்படி அவங்க மீன்களை வந்து ஏற்றிருப்பாங்க, எப்படி ஐஸ் போட்டு பெட்டி போட்டு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு என்னால் எஃப்எம்க்கு வர முடியல, அவ்வளோ மழை. இந்த மலைக்கு நடுவில் இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 14 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 25 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு தாராளமாக வந்திருக்கு. எவ்வளோ பெரிய மழை பெஞ்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மழை வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே மழை வந்திருக்கே அப்படின்னு பார்த்தோம். மழையை நம்ம வந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னாவே இந்த பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஞாபகம், நம்ம வந்து என்ன இன்னைக்கு லீவ் விடுவாங்களா, நல்ல ஒரு மழை வந்திருக்கே, ஸ்கூலுக்கு கிளம்புவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அப்படியே உட்காந்து வந்து யோசிச்சுட்டே இருப்போம். முன்னாடி சின்ன வயசில் உட்காந்து டிவியை போட்டு உட்காந்துருவோம், டிவியை உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் நம்ம மாவட்டத்தை சொல்கிறாங்களா, ராமநாதபுரம் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் ராமநாதபுரத்தை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கேன், ஆஹா விடுமுறை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லீவ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரத்தில் மழை விட்டுறோம், அன்றைக்கு 4 மணிக்கு விளாண்டுட்டே இருப்போம். இந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்திருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து லீவ் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரல, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து விட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி சரியாக 12:30 அளவில் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நம்ம SSLC அதாவது 10th-12th பொது தேர்வுக்கு அந்த பொது தேர்வுக்கான அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கான அட்டவணையை வெளியிட இருக்காங்க. அது என்னென்னைக்கு வந்து தேர்வுகள் வந்துருக்க போகுது, என்னென்னைக்கு நீங்கள் என்னென்ன தேர்வுகள் எழுத போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில் இன்றைக்கு மதியம் 12:30 வந்து வந்துடும். அதனால் 10th-12th மாணவ மாணவிகள் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து மழைக்கான விடுமுறை வந்து தேடிட்டுருக்க இந்த சமயத்தில் மதியம் 12:30 மேலே உங்களுக்கான எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க எந்தெந்த எக்ஸாம் என்ன கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஓரமாக எழுதி போட்டுருவாங்க. அது எப்போ பார்த்தாலும் பயமாக தான் வந்திருக்கும், ஐயோ நாள் போய்கிட்டே இருக்கேன் இன்னும் படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அக்டோபர் தான், அக்டோபர் 14 வெளியிட்டிருக்காங்க. நவம்பர் டிசம்பர் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம், இன்னும் 5 மாதம் இருக்குது, 5.5 மாதம் இருக்குது. அந்த 5.5 மாதத்தில் நல்லா படிக்கலாம், நல்லா வந்து தேர்வுகளை வந்து எழுதலாம். இன்றைக்கு மதியம் 12:30 வெளியிடுறாங்க. அதனால் வீட்டுக்கு வந்து என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, உங்களுக்கு நம்மளுடைய கடைகளில் வாங்கக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஹோட்டல்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இது நல்ல பொருள் தான், இதை வந்து சாப்பிடலாம், இதை நம்ம வந்து வாங்கிக்கலாம், இது ஒரு தரமான பொருள் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, இதுக்காக ஒரு ஆணையம் வந்து இருக்குங்க. அதான் நம்மளோட தர கட்டுப்பாட்டு ஆணையம். இன்றைக்கி அந்த மாதிரியான ஆணையங்களுக்கான தினம் தான் சொல்கிறாங்க, சர்வதேச தர நிர்ணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்ஓ முத்திரை பதிச்ச வந்து பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு வந்து சொல்லுவாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்காங்களா ஒரு உணவுப் பொருட்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஒரு பொருளோட தரம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அது நல்லா இல்லை அப்படின்னா நம்ம அதை கேட்கலாம், அதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதுவும் நம்ம இந்தியாவில் எக்கச்சக்கமான உரிமை வந்து இருக்குது. ஏன்னா வந்து இங்கே ஒரு ஹோட்டலோட முதலாளி அப்படிங்கிறவங்க வேறு ஒருத்தவங்களாக இருந்தாலும் அந்த ஹோட்டல் இயங்குறதுக்கு காரணம் யார் அப்படின்னா நாம தான். நாம் அங்கே போய் சாப்பிட்ல அப்படின்னா அது எவ்வளோ செலவழித்து உருவாக்கின ஹோட்டலாக இருக்கட்டும் சரி, எவ்வளோ பேர் பெற்ற ஹோட்டலாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணும். நம்ம 5 ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கினாலும் சரி, 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் சரி, நாம் என்ன சொல்கிறோமோ அதை அவங்க கட்டாயமாக வந்து மாற்றணும். இது தரமாக இல்லை, இது எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னா கட்டாயமாக மாற்றி கொடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உலக தர நிர்ணயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து போடுறது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அவங்கள்ட்ட வந்து எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் காட்டுங்க இருக்கா உங்களுக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டால் அவங்க காட்டணும். காட்டுறதுக்கான ஒரு நம்ம கேட்குறதுக்கான நமக்கு உரிமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதே இல்லை அப்படின்னா அது இல்லாமல் எப்படி நீங்கள் கடையை நடத்த முடியும்? ஏன்னா சாப்பிட போகிறது நம்ம தான், அந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போகிறது நமக்கு தான். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நம்ம நடவடிக்கை எடுக்கிறது கூட நமக்கு வந்து உரிமை இருக்குது. அதனால் நாம் தான் ஒரு வாடிக்கையாளர் மட்டும்தான் ஒரு தொழிலை நடத்துறதுக்கு முக்கியமான காரணம். வியாபாரி எத்தனை பேர் வந்தாலும் வாடிக்கையாளர் இல்லாத ஒரு வியாபாரம் எப்போவுமே நடக்காது. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: 94.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ராணி. எனக்கு வயசு வந்து இப்போ 48 ஆகுது. சின்ன பிள்ளைகளில் உள்ள ஒரு காலகட்டத்தில் ஒரு வாழ்ந்த வாழ்க்கை. குந்துகாலில் இருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே வீடு கட்டி கடலோரமாக வீடு கட்டியிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம்னாலே ஒரு ஜாலி தானே. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப்பு தான். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எங்கேயுமே போக மாட்டாளுங்க. ஒரு குளிக்க போனாலும் சரி, தண்ணி எடுக்க போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, அப்படி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஜாலியாக இருந்தது, நல்லா விளையாண்டோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம். இருந்து கடல் நல்லா ஜாலியாக கடல் குளிப்போம். தண்ணி எடுக்க போவாளுங்க. தண்ணி எடுக்க போனால் எங்கள் வீட்டிலலாம் தண்ணி நிறையா இருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மா விடமாட்டாங்க. தண்ணி இருக்க போவேணா அப்படிம்பாங்க. அவளுக்கு வந்து நிற்பாளுங்க, ஏ வா ராணி போவோம் அப்படின்னு. அதோட தண்ணியை நைஸாக போய் குடத்தை தண்ணியை கொட்டி விட்டுட்டு, அம்மா தண்ணி வருங்கடம் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை தான். இங்கே மஞ்சக்கடத்தரெலாம் வரும். மஞ்சக்கடத்தரெலாம் வந்தாலே திருவிழா மாதிரி தான். மச்சான் மாமா அத்தாச்சி நாத்தனமர்களுக்கு இப்படி ஊற்றி அது ஒரு ஜாலியாக விளையாடுவோம். அது வந்து நம்ம கருநாள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சக்கடத்தரெலாங்கிறது ஒரு விழா மாதிரியே வரும். இங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சள் முட்டையுமா தான் இருக்கும். அது நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் விளையாடுறதுன்னு சொன்னால் கோவஞ்சி பிடிச்சி கோவஞ்சி தேரி மாதிரி செஞ்சு கோவஞ்சி விட்டு விளையாடுவோம். நீச்சல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவாங்க, கடற்கொழிக்க போகணும், வள்ளக்கழிக்க கூட்டிகிட்டு போவாங்க. வள்ளத்துக்கு டீசல் வள்ளம் வந்துடும். அப்புறம் அவன் அண்ணன் அப்பாலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க டீசல் பிடிச்சிட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துக்கில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுகளோட அவளுகளும் இங்கே வருவாளுங்க. அங்கேருந்து இங்கே பாமன் வருவோம். பாமன் பாலத்துக்கு வந்து டீசல் பிடிச்சிட்டு பாலத்துக்கிட்ட இருந்தது அந்த டீசல் பழுக்கு அதை எடுத்துட்டு தான் இப்போ பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்தது அங்கே வந்து டீசல் பிடிக்க வருவோம். நல்லா ஜாலியாக பேசி பேசி எப்படியும் 2-3 மணி 4 மணி நேரம் ஆக்கிரும். வந்து வாங்கிட்டு போகிறதுக்குள்ள பையன் நடந்து நடந்து பேசி விளையாண்டு இப்போ எங்கே கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கே. அப்போ வந்து குந்துகால்லேருந்து குந்துகால் முனை இருக்கல விவேகானந்தர் மடம் கட்டியிருக்காங்களே அங்கேருந்து நாங்கள் நடந்து வருவோம். வந்து வாங்கிட்டு அரிசி வாங்குறதுனால இங்கே தான் வரணும், பாமன் தான் வரணும். அந்த டைம்ஸில் நாங்கள் நடந்தே வந்து எல்லாம் வாங்கிட்டு போவோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:18 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்னும் 2 நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 குறைதீர்ப்பு கூட்டங்கள் வந்து நடக்கிறதுக்கு யார் யாருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, முதல் குறைதீர்ப்பு கூட்டம் வந்து நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக நடக்கிறதுக்கு. இங்கே இருக்கக்கூடிய மழைக்காலம் இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மழை வந்திருக்கு. விதைச்சி வச்சுட்டு மழை வருமா வராதாலும் பல யோசனையோடு இருந்த நம்ம விவசாயிகளுக்கு மழை வந்திருக்கு. இந்த மழையோடு சேர்த்து அவங்களுக்கும் சில தேவைகள் வந்திருக்கும், சில கோரிக்கைகள் வந்திருக்கும், அதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக இந்த குறைதீர்ப்பு முகாம் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்மளோட முன்னாள் படை வீரர்கள், இராணுவ வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களும் அவங்களோட குடும்பத்தார்களும் வந்து கலந்துக்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு மனுக்களை வாங்கி குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய குறைதீர்ப்பு முகாம் வந்து நடக்கவே இருக்குது. அதனால் நம்ம விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு கூட்டத்தையும் படை வீரர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டத்தையும் கரெக்டாக நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வெள்ளிக்கிழமையில் நம்மளோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் படை வீரர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் நடக்குது. விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது சப் கலெக்டர் அலுவலகத்தில் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டையும் மாற்றி வைக்கிறாங்க, ஆனால் ஒரே இடத்துல தான் வைக்கிறாங்க. சப் கலெக்டர் தலைமையில் வந்து நம்ம விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு கூட்டமும், படை வீரர்களுக்கு நம்மளோட கலெக்டர்கள் நம்மளோட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட்டமும் நடைபெற இருக்குது. இந்த 2 கூட்டத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கலந்துக்க சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. சென்னைக்கு கிருஷ்ணா நதியிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கனடா பிரதமருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்த பேச்சுவார்த்தை இருநாட்டு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என்றும் பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் இணைந்து நிலையான மற்றும் வளமான உலகை உருவாக்க பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி தமது பதிவில் கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயவாடாவுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் திரு விஜய் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மேலும் கோதாவரி, காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்ததாகவும் வறட்சியை எதிர்கொள்வதற்கு நதிகள் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வாகும் என்பதை வலியுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக விஜயவாடா உற்சவ நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் திரு விஜய் பங்கேற்றார். எல் நினோ பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை சுமார் 1500 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார்.
4: பீக் அவர்ஸ்ல சாயந்தரம் 6 மணிலிருந்து அந்த 12 மணி வரைக்கும் 6 மணி நேரத்துக்கு மட்டும் நம்மளுடைய டிமாண்டுக்கு கொஞ்சம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணிருக்கோம். போன வருஷத்தை பாக்குறப்போ போன வருஷம் நம்மளுடைய தமிழகத்துடைய தேவை வந்து 16,800 மெகாவாட் இருந்துச்சு இதே காலத்தில். ஆனால் இப்போ வந்து 21,700 மெகாவாட், அதாவது 30% அளவுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் எல்லினோ காரணமாக வெப்பம் குறையவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4,850 மெகாவாட் வந்து நமக்கு வரல. 35 ரூபாய் வந்து கேஸ்ல இருந்து ஜெனரேட் பண்ற பவர் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களோட உற்பத்தி காஸ்டே அதிகம். நாப்தால இருந்து வர பவர் வந்து 47 ரூபா. இப்ப நம்மளுக்கே வந்து இங்க 800 இருக்கு நாப்தா பவர். ரொம்ப ஒஸ்டான காலகட்டம்லாம் ஆபரேட் பண்ணும். இதனாலதான் சடன் டிமாண்ட். இப்ப வாங்குற இந்த டெண்டர் வந்து 15 அக்டோபர்ல இருந்து 31 தேதி வரைக்கும் மட்டும்தான். நம்ம கால்ஃபர் பண்ணிருக்கிறது 3,500 மெகாவாட் கிட்ட கால்ஃபர் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வாங்க போறது 1,500 மெகாவாட் தான் வாங்க போறோம்.
3: இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சேலம் கைத்தறி நெசவாளர் சேவை மையத்தின் சார்பில் கோவையில் நேற்று தொடங்கிய சிறப்பு கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் கைத்தறி நெசவு பூங்கா அமைப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு என்ற சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% அதிகரித்திருப்பது இந்த அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் GST வரி வசூல் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்மகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அஞ்சல் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
5: பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம் சொன்னாங்க. பெண் குழந்தைகளுக்கு மாசம் மாசம் சேமிப்பு கட்டினால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நகர் அதுவும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மக்களுக்கு அஞ்சல் துறை ஒரு வர பிரசாதமா இருக்கு.
6: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ் ஆர்பிஎல் ஆதி எல்லாம் போட்டுட்டு இருக்கு. காசு இருந்தாலும் செலவாயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இதுல போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேமிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ்எஸ்ஏ மூலம் நம்ம சேமிப்பு பண்றது குழந்தைங்க படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: இருவரி செய்திகள். நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14 லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்தன. 4 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19 தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கோழியின நோய் ஆராய்ச்சி கூடத்தில் அமைச்சர் கமலி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற தென்காசி மாவட்ட விளையாட்டு வீரர்களை அமைச்சர் திரு ராஜீவ் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2480 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. சென்னைக்கு கிருஷ்ணா நதியிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவைக்கு அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:40 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பேர இன்னைக்கு நாளுக்கு ஒரு நன்றி வந்து சொல்லிடலாம். காலையிலேயே என்னை ஃபுல்லாக வந்து நினச்சி விட்டு 2 முறை ஆடைகள்லாம் மாற்ற விட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு காலையில் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம்லாம் பண்ணி விட்டுருச்சு. இருந்தாலும் மழை வந்தது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. காலை நேரத்துலேயே நல்ல ஒரு மழை, சூப்பரான ஒரு மழை வந்து காலையில் பார்த்து முடிச்சு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வேலைகளுக்குன்னா வந்து போயிட்டுருக்கேன். எல்லாருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, எப்படியும் ஸ்கூலுக்குனா லீவ் விடலேருந்தே நினைக்கிறேன். எல்லோரும் கிளம்பி ஸ்கூலுக்கு போய் நேரம் போயிட்டுருப்பீங்க. நல்லா படித்து இந்த அடுத்தது தேர்வுகளுக்குனா ரெடியாகுங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் அணிந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த் குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். வர்த்தக பேச்சு தொடர்பாக அமெரிக்கா அதன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டுடனான உறவை ஒவ்வொரு நாடும் மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவுடனான இருதரப்பு நல்லுறவு குறித்து தெரிவித்த டாக்டர் ஜெய்சங்கர், எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செக் குடியரசின் துணை பிரதமர் கார்ல் ஹாவ்செக்கை சந்தித்து பேசியது குறித்து திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் ரயில்வே, போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பிலும் ஒப்புக் கொள்ளப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் மாநாட்டிற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள், தூதர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார தொடர்புகளை உலக அளவில் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். ரகோபூர் என்ற இடத்தில் சுமார் 20 பேர் அந்த படகில் பயணித்ததாகவும் அதிக எடையின் காரணமாக ஆற்றில் படகு கவிழ்ந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வர்ஷா சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்கள் என்றும் மீட்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுதக்கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கையம்மன் கோவிலில் குடியரசுத் தலைவர் இன்று மாலை வழிபாடு செய்யவுள்ளார். விஜயவாடாவில் ஆந்திர மாநில அரசும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசிய கைவினை கலைஞர்களின் கண்காட்சியில் அவர் நாளை பங்கேற்கிறார். இந்த கண்காட்சியில் நாட்டின் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருட்கள் இடம்பெறுகின்றன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற 21வது கடல்சார் மாநில மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டும் துறை ஊக்கம் பெறும் என்று தெரிவித்தார். இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகைக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து எந்த முடிவையும் டிரம்ப் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 15 மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன, 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேயி தெரிவித்துள்ளார். மோதலுக்கு ராஜீய ரீதியிலான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9000 கடந்துள்ளது. இந்த தொற்றால் இதுவரை 4300 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவின் 7 மாகாணங்களில் பரவியுள்ள இந்த தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சிகிச்சை மையங்களுக்கு வெளியே அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1:21 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17 நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா FC அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான கூதுகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: பாட்டி, உங்க வயசு 60, 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட்டு போகுது, உள்ள வாங்க.
5: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை FM 90.4.

0: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான மழை தின நல்வாழ்த்துக்கள். காலையில் எழுந்திரிச்சு புறப்படுவோம்னு பார்த்தா சரியான மழை, ஒரு 6 மணியிலேருந்து ஒரு 7.5 மணி வரையும். சரி, நம்ம போக வேண்டாம், உட்காந்துருவோம், ஏன்னா மழையில் வந்து பெரிய சவால், நம்ம வாட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்போம், வாகனம் போயிட்டுருக்கு, மழையில் தண்ணி அடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு வெறிச்சிச்சு. அதோடு எழுந்திரிச்சு பார்த்து வந்துட்டேன், வரும்போது பார்த்தா லைட்டாக தூரிச்சு. சரி, ரைட்டு நடந்து தான் போவோம் அப்படின்னா, இப்போ வந்து மழை மேகம் மூடமாக தான் இருக்குது. மக்களே, நம்ம ஊருக்குள்ளே மழை பெய்கிறதோட வெளியில் கொஞ்சம் நல்ல மழை பெய்யணும், ஏன்னா நிறையா பேர் விதைச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து கொஞ்சம் பயிர் நல்லாயிருக்கு, கொஞ்சம் பயிர் சரியில்லை, இந்த மழை பெஞ்சுன்னா நம்மளுக்கு சோறுக்கு கொஞ்சம் நல்ல இன்னும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-443-9999 கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. முதல் ஒரு நேர் யாருன்னு கேட்போம்.
1: நான் தங்கச்சி மடத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பா பேர் சத்யா. எங்கள் அப்பாக்காக வெற்றி கொடிகட்டு பாட்டு போடுங்க.
0: பிரிக்ஸா, அவங்க தான், அவங்க அப்பா சத்யாவுக்காண்டி ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க. வெற்றி கொடிகட்டு மலையில் மட்டும் முடிவிட்டு படையல் பாடையப்பா அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு அழகான பாடல் வருது, வருஷமெல்லாம் வசந்தம். அந்த படத்தில் முதல் முதலா அப்படிங்கிற ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. ஜெயலஜா அவங்க வந்து தூத்துக்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து உங்கள் இன்னைக்கு விருப்பமான வாழ்த்துக்களோடு, இன்னைக்கு எதுவும் நிகழ்ச்சிகள் உங்கள் பிரபலங்களின் பிறந்தநாள் இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லி கால் பண்ணி பாடல் கேட்கலாம். மக்களை இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ராயப்பன். வயசு வந்து கரெக்டாக 93 வயசு ஆயிடுச்சு. நான் கடலுக்கு போச்சல மீன் வந்து நிலத்துக்கு ஓட்டி போய்கிட்டு இருக்கோம். நிலத்தில் நான் ஒசக்க இருப்பேன், வெள்ளத்தில் தோணியில் இருப்பேன். இந்த மீன் போகுதுன்னு எங்கள் அண்ணன் தெரிஞ்சு அது இந்த மூச்சு விட்டு முறை விட்டுக்கிட்டே போகும். மூச்சு முறை முறை மீன் தான் போகுது. அது க எண்ணத்தில் என்ன எண்ணிக்கிறணும் மீன் தெரிஞ்சு வச்சு நான் அப்படி போய் மறித்து அதை மீனை நடுவை வச்சு சுற்றி வர வலையை வச்சு மீனை பிடிச்சிடுவேன். மீன் கொஞ்சம் கண்டு இருக்காது, 7 மடங்கு 8 மடங்கு இருக்கும். மீன் பிடிச்சி வெள்ளத்தில் ஏற்றிடுவேன். அந்த உப்பு வைக்க இடம் இருக்காது, கரை வந்துடும். ஒரு தடவை நைட்டு இலங்கை கடை விளை விட்ருக்கேன், ஒன்றும் கிடையாது. தண்ணி பச்சை நேரத்துக்கு வருது, ஒன்றும் கிடையாது. பாய் அடித்து ஓடியாரோம். 3 ஏர் நல்லா படுத்து உறங்குறேன். நான் காணாவில் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பேன். அங்கேருந்து ஓடியாரோ பெரிய கள்ளக்கடுத்து வருது, மண்டி மாதிரி வருது. இது மீன் தான் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை எண்ணிக்கிட்டேன். 3 ஏர் நல்லா உறங்குறாங்க. எந்திங்கப்பா வலை விடுங்கடா அப்படின்னு அவன் சொல்கிறான். 3 ஏர் 3 ஏர் எங்கே பார்த்தாலும் வலை வெறு வழியாக தானே வருது. இதில் வலை விடப்பட வலையை விட்றான். நான் விட்றான் வாயை பிடிச்சி வலையை படுத்தாச்சு. 20-25 வலை விட்டாச்சு. வலை விட்டு 1-2 மணி தேரத்துக்கில் வலையை பிடிச்சி மீனை கழிக்கிறேன். அவ்வளவுக்கு கொஞ்சத்துக்கு 4-5 வருது. ஒரு கூரல் ஒரு கூரல் தான் வலையை பிடிச்ச. 2-3 மடங்கு இருக்கும், 3 டன் இருக்கும். 3 டன் கொஞ்ச நேரம் தான் இப்படி இப்படி கூரல். அதில் ஏற்றிக்கிட்டு வலையை பிடிச்சி பழு இவ்வளோ மீன் காணாதா? அதை எவ்வளோ மீன் பிடிச்சாலும் அந்த தொழிலாளருக்கு காணாது. மறுபடி பாய் அடித்து ஓடும். மறுபடி பாய் அடித்து அங்கே வலை வச்சு அங்கே 2 டன் மீன் பிடிச்சி அப்போ ஒரு 5 டன் வள்ள லோடு. அவளை மீன் பிடிச்சி கரை வந்தோம். நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மக்கள் நிகழ்ச்சி, மக்களுக்கான நிகழ்ச்சி, நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தான். கடலாடிவட்டம் சபரியாறு பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணன் பெவின் அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க நண்பர் மயம் பெவினுக்கு வந்து 15வது பிறந்தநாளாக அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு வணக்கம். நலமாக இருக்கின்றோம். யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
2: நன்றி. மக்கள் நல்ல சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்கள்.
1: ஆஹா,
2: எனக்கு விருப்ப பாடலா பூவே உனக்காக படத்துல இருந்து ஆனந்தம் ஆனந்தம்.
1: சித்ராமா வாய்ஸ்லயா அவங்க வாய்ஸ்லயா?
2: என்ன,
1: லேடிஸ் வாய்ஸா பாய்ஸ் வாய்ஸா?
2: ரெண்டேரும் வாய்ஸ்.
1: தனித்தனியா தானே இருக்கும்?
2: என்னண்ணா?
1: தனித்தனியா தான் இருக்கும். எந்த வாய்ஸ்ல வேணும் உங்களுக்கு? சித்ராமா வாய்ஸ்ல கொடுப்போம், அது நல்லா இருக்கும். நன்றி. அக்காமடத்திலிருந்து ராஜு அவங்க தான் பேசுனாங்க. எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மக்களுக்கு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆண்ட்லி ஸ்டான்லி, ஆண்டனி ஸ்டான்லி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு பல்லாண்டு வாழ்கள்னு நினைக்கிறேன் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. மக்களே வந்து இப்போ மழை காலம், அதாவது நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், இந்த நம்ம வந்து நம்ம வீட்டை வந்து கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கிறணும். ஏன்னா நிறையா காய்ச்சல்கள் வருதுன்னு மக்கள் வந்து அங்கே எங்கேயும் ஆஸ்பத்திரி அங்கே எங்கேயும் அலைகிறாங்க. முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ரோட்டில் கிடக்கிற தண்ணீரை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்களை பிடிச்சி அதை நம்ம பண்ணணும். ஏன்னா வீட்டில் கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கிடுவோம். இந்த ரோட்டுகளில் கிடக்கிற தண்ணீர் வந்து நம்ம எவ்வளவு தான் செப்பல் போட்டுட்டு போனாலும் அந்த காலில் ஒட்டி அந்த கிருமி தான் நம்மளுக்கு முதல்லையே அது வந்து அந்த நோய்களுக்கு பரவுறதுக்கு ஒரு ஆரம்பமாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரோட்டுகளில் உள்ள அந்த தண்ணீர்களையே நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம எங்கெங்கே யாரை பிடிக்கிச்சு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி அதை எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக சுத்தம் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம குப்பை கூளம் எது கிடந்தாலும் அடிச்சிருவோம். அது மாதிரி மழை நீர் சேகரிக்கிறதுக்கு தொட்டியும் வச்சுருவோம். பிளாஸ்டிக் கழிவுகள் அது இது நம்ம போட மாட்டோம். நம்ம வீட்டை நம்ம சுத்தம் பண்ணாலும் முதல்ல வந்து நம்ம ரோட்டைகளை வந்து தெருக்களை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் சிரமத்தை பார்த்தா நம்ம எவ்வளவு பணமும் போய் எவ்வளவு மன உளைச்சலும் ஆகிறோம் என்ன மக்களே அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்துல தான்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து டயானா சகோதரி எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு காலை அந்த படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஒரு அழகான பாடல் கேட்டு வந்தோம் பூவே உனக்காக, ஜெயச்சந்திரன் சித்ராமா வாய்ஸில். உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு விக்ரமன் டைரக்டரில் ஒரு அழகான படம் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த முதல் இதை மறக்காமையே அந்த படத்தில் நல்லா கொண்டுட்டு போயிருந்தாப்புல. ஸோ அந்த படத்தில் மட்டும் லாஸ்ட்டில் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்தாப்புலனாவே அந்த படம் ஓடி இருக்காது. அந்த அளவுக்கு லாஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல நடிப்பு விஜய் அவங்கள வந்து இன்றைக்கும் எனக்கு வந்து மறக்க முடியாத படத்தில் அதுக்கு ஒரு படம் பூவே உனக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படம் பார்க்க பார்க்க சலிக்கவும் செய்யாது. அடுத்து வந்து பிரியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு முள்ளும் மலரும் அந்த படத்திலிருந்து செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஹீரா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு பழைய கமலஹாசன் படம் ஒரு படத்தில் வந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. முத்தான மூன்று பாடல்களும் வருது. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.
2: சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு அதை சிக்கு இல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுமக்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அந்த சேமிப்பு திட்டத்தில் எந்த பொதுமக்கள் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்போ வந்து டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க, டெய்லி தினக்கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதாக பணம் கிடைக்கும். அந்த டெய்லி ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது கூட அஞ்சல் அலுவலகத்த திட்டம் இருக்கு. அது சேமிப்பு திட்டம், சிறு சேமிப்பு திட்டம் என்னும் அஞ்சல் சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சேர்ந்துக்கலாம். அவங்க மினிமம் அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட கட்டிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திட்டம் இருக்கு.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:06 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமிலி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஊர்ல காலையில் அதிகாலையில 3 மணிலிருந்து அப்பப்போ தூர்னுச்சு, இப்ப நல்லா வெளுத்து வாங்குது, 1-5 நிமிஷம் நிக்குது, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் மழையை ரசிக்கிறீங்க, இருந்தாலுமே இந்த விவசாயம் பண்ற இடங்கள்ல இந்த மழை விழுந்தா ரொம்ப அருமையா இருக்கும், விவசாயிகளுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கு என்னதான் நம்ம மழையை ரசிக்கிற சூழ்நிலையில இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை நம்ம அந்த மழை வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனா இந்த ரோட்டோரங்கள்ல அந்த ரோட்டை கடந்து இந்த மழை நேரங்கள்ல வர்றதா இருக்கட்டும், இல்ல வாகன ஓட்டிகள் வந்து வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், ரொம்ப கவனமாவே இருக்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டு விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணி பாஞ்சா இந்த லைட்டா மழை பெஞ்ச உடனே விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விதைகளை வந்து அதாவது தூவிடுவாங்க, அந்த மணலை போட்டு மூடி விட்டுருவாங்க. ஆனால் மறுநாள் அந்த மழை வந்தாதான் அந்த விவசாயிகளுக்கு வந்து சந்தோஷம். இல்லை ஒரு 2-3 நாள் மழை வரல அப்படின்னு வைங்களேன், மறுபடியுமே அவங்க வந்து அந்த விதைகள் எல்லாம் மறுபடியுமே நடுற மாதிரி இருக்கும், மழையும் அந்த பக்கமும் பெய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிடலாம். ஒரு நாள் நம்ம மூளைக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைங்க. ஏ மூளையே, உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம், நான் எதை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை மட்டும் ஏன் சரியான நேரத்தில் மறந்துடுறேன், எதை மறக்கணும்னு நினைக்கிறனோ அதை மட்டும் ஏன் பல வருஷம் ஆனாலும் பத்திரமா ஞாபகம் வச்சிருக்க. உதாரணத்துக்கு காலையில் எந்திரிச்சதும் எங்கேயோ வச்ச சாவியை தேடுறோம், கையில் இருக்கிற ஃபோனை தேடுறோம், ஒரு ரூம்குள்ளே எதுக்காக வந்தோடனே மறந்துட்டு நிற்கிறோம். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ நம்மக்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் இன்றைக்கும் அப்படியே ஞாபகம் இருக்குது. என்ன ஒரு விசித்திரமான மூளை, என்ன நம்ம மூளைக்குள்ளே ஒரு நினைவு பெட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பெட்டியில் தேவையான விஷயங்களை வைக்க வேண்டிய நேரத்தில் அது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பத்திரமா அடுக்கி வைக்குது, நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் எங்கேயோ ஒழிச்சு வச்சிடுது. அதனால தான் சில நேரங்களில் நம்மளை நாமே கேட்க வேண்டியிருக்கு, நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்லை நம்ம மறதியோட சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோமான்னு. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்ம வாழ்க்கை வந்து மறதிங்கிறது ஒரு பெரிய வேடிக்கை தாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு, அது என்ன தெரியுமா, நமக்கு எது முக்கியமோ அதை சரியான நேரத்தில் மறந்துடுறது, எது முக்கியம் இல்லையோ அதை மட்டும் பல வருஷம் ஆனாலும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த திறமைக்கு நாம எந்த பயிற்சியும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, நம்ம வாழ்க்கைய நாம வாழ்ந்தா போதும். காலையில வேலைக்கு போற நேரத்தை எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் அவசர அவசரமா எடுத்துட்டு வீட்டை பூட்டிட்டு கிளம்பிடுவோம். கொஞ்சம் தூரம் வந்ததுதான் தெரியும், ஐயையோ வீட்டு கதவை சரியா பூட்டணுமா இல்லையான்னு சந்தேகம் வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் அடடா கேஸ் ஆஃப் பண்ணணுமா இல்லையான்னு தோணும், இன்னொரு சந்தேகம் வரும். எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு கிளம்புனாலும் ஆஃபீஸுக்கு போன பின்னாடி முக்கியமான ஃபைலை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துடுவோம், ஞாபகத்துக்கு வரும். அப்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும் தெரியுமா, காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரியாக தானே பார்த்தேன், அப்புறம் எப்படி இதையெல்லாம் மறந்தேன்னு தான் தோணும். ஆனால் அந்த கேள்விக்கு நம்மக்கிட்டேயே பதில் இருக்காது, அதுவும் வீட்டில் பொருட்களை தேடுறதுல நமக்கு நிகர் நாம தான். சாவி அங்கிட்டு இங்கிட்டும் மேஜைக்கு கீழே பார்ப்போம், சோஃபாவில் பார்ப்போம், சட்டை பாக்கெட்டில் தேடுவோம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சாவியை கேட்போம், கடைசியாக பார்த்தா சாவி நம்ம பாக்கெட்லேயே தான் இருக்கும். இதே மாதிரி தான் ஃபோனும், சில நேரங்களில் ஒரு ரூம்குள்ளே எதையோ எடுக்க போவோம், உள்ளே போனதும் எதுக்காக வந்தோம்னே மறந்துடுவோம், கொஞ்ச நேரம் நின்று யோசிப்போம், ஞாபகம் வராது, சரி திரும்பி போகலாம் அப்படின்னு வெளியே வந்தால் எதுக்கு வந்தோன்னு ஞாபகம் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி எப்போதுமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, இந்த மறதி வந்து எப்பயுமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லைங்க, சில நேரங்களில் நம்ம மனசுக்கு நிம்மதியையும் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். யாராவது நம்மளை புண்படுத்தி இருந்தால், வார்த்தைகளால் புண்படுத்தி இருந்தால், ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு வருத்தத்தை கொடுத்துருந்தா அதையே நினச்சி நினச்சி நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்க முடியாது இல்லையா. காலப்போக்கில் அந்த நினைவுகளோட வழி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, சில விஷயங்களை மறக்கிறதால நம்மளால் நிம்மதியாக அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுதுன்னு கூட சொல்லலாம். அதனால் எதை மறக்கணும் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறது கூட இன்றைய காலகட்டத்தில் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில நேரம் இருக்கும், அந்த வகையில மறதியினால ஏற்பட்ட மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதனால நீங்க சந்தித்த சவால்கள் என்னன்னு பகிர்ந்துக்கலாமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை கால் பண்ண முடியல, மலையை ரசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் வழியா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா களத்துல இருந்து சாந்தாக்கா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தர்றாங்க அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அம்மா, உங்க பேர் என்னங்கம்மா?
4: என் பேர் சாந்தா பாம்பன்.
3: இப்ப வயசாக வயசாக மறதி அப்படிங்கிறது கூட்டிகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு ஞாபக சக்தி எல்லாம்?
4: அது உண்மைதான், எனக்குமே வந்து இந்த மறதியெலாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வந்து இப்போதைக்குள்ள இப்போ போன மாதம் நம்ம என்ன நடந்திருக்கு ஏது அப்படிங்கிறது பழைய நினைவுகள் வந்து கொஞ்சம் மறந்தாலும் இப்போ மறதி இருக்குது.
3: சரி, நீங்கள் மறந்த ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தான் எப்படி மறந்தாலே தெரியல டக்குன்னு மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்காது அது சம்பவம்?
4: ஒன்றும் தெரியல,
3: மறந்துருக்கேன். இந்த மறதி இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
4: சிரமந்தான், மறதினாக்கி இப்போ ஒரு பொருளை வச்சுட்டு உள்ளக்கம் வச்சுட்டு தேடுற மாதிரி அப்படி தெரியுது. ஆனால் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தோம்னாக்கி அவங்கள பார்த்தா தான் ஞாபகம் வருது, வாங்கிட்டு போனாங்களே நமக்கு தரலையே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி மறதி ஆமாம் இருக்கு.
3: நன்றி.
4: ஐயும் தெரியல.
3: நன்றி.
4: நன்றி.
2: கண்டிப்பாங்க, நம்ம வாழ்க்கையில மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு நாளையில ஒரு அஞ்சாறு தடவைனால நம்ம மறந்துடுவோம். அது பெரியவங்க வயசானவங்க அப்படின்னு கூட இல்லாம நம்ம நார்மலா வயசுள்ளவங்க கூட ஒரு சில விஷயங்களை மறந்துடுவோம். சில பேர் வீட்டில் இருக்கிற பெண்மணிகளா இருந்தா வீட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க, ஏதாவது கருவேப்பிலையோ மல்லியோ எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை திறப்பாங்க, அதை நினச்சிட்டு தான் ஃப்ரிட்ஜை வந்து திறப்பாங்க. ஆனால் ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்னத்துக்கு நம்ம திறந்தோம் எதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜை சாத்திட்டு நமக்கு எங்கே அடுப்படியில் தானே அந்த ஞாபகம் வந்துச்சு, அங்கே தானே நமக்கு சமைக்கிறதுக்கு அந்த பொருள் தேவைப்படும், அங்கே போய் நின்னதுக்கப்புறம் தான் ஓ நம்ம ஃப்ரிட்ஜை இதுக்காக தான் திறந்தோமா அப்படின்னு சொல்லி நமக்கு திடீர்னு ஞாபகம் வரும். இப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மறக்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில நேரங்களில் இருக்கிறது தாங்க. அந்த வகையில் மறதியினால ஏற்பட்ட மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி உலக அல்சைமர் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அல்சைமர் நோயினா என்னன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால எளிமையாக சொல்லணும்னா இது மூளையை பாதித்து ஒருத்தரோட ஞாபக சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய ஒரு நோய். இதை வந்து மறதி நோய் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நாளை ஏன் செப்டம்பர் 21ஆம் தேதி அனுசரிக்கிறோம் கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியுமா? 1994 செப்டம்பர் 21ஆம் தேதி ஸ்காட்லாந்தில் இருக்கிற எடின்பர்க் அப்படிங்கிற நகரத்தில் நடந்த சர்வதேச மாநாட்டில் தான் உலக அல்சைமர் தினம் முதன் முதலாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நோயை பற்றி உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், பாதிக்கப்பட்டவங்களையும் அவங்க குடும்பத்தினரையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளோட முக்கியமான நோக்கமே. இந்த மறதி நோய் வந்தவங்களுக்கு சில நேரங்களில் நம்மக்கிட்ட அடிக்கடி பேசுகிறவங்களை கூட அவங்களோட பேரையும் அவங்களையுமே மறந்துடுவாங்க. தினமும் என்ன செய்யணும் ஏது செய்யணும் கூட தெரியாமல் தடுமாறுவாங்கன்னே சொல்லலாங்க. இதையெல்லாம் பார்க்குற குடும்பத்தினருக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க வேணும்னே மறக்கிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாங்க, அப்படி நினச்சி கோவப்படவும் வேணாம். அவங்களுக்கு நம்ம அன்பும் பொறுமையும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப தேவை. இப்படி தாங்க சென்னையை சேர்ந்த அஸ்லம் முகமது அப்படிங்கிறவங்க, அவங்களோட அப்பாவுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். அந்த 55 வயசில் திடீர்னு அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமையே சூலேஸ், அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, சென்னையில் வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறவங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க காலையில் எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்புவாங்கள்ல, அப்படி கிளம்பும்போது சூலேஸ் கெட்ட தெரியாமல் இருந்திருக்காங்க. என்ன அப்பா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகமதுமே கவனிச்சிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வராமல் வேறு பாதைகளில் போயிட்டு வீடே தெரியாமல் அலைமோதிட்டு இருந்துட்டு அவங்களோட நண்பர்களும் கால் பண்ணி இப்படி உங்கள் அப்பா இங்கே இருக்காங்க, நீ வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முகமதுக்குமே கால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போனா இப்படி மறதி நோய் உங்க அப்பாவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, மறதி நோய் வந்தா மறக்கிறவங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டம்தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள நினச்சி கோவப்படக்கூடாது. அவங்களுக்கு என்ன அப்போதைக்கு என்ன தேவை, அது ஒரு சில நாட்கள் இருக்கலாம் இல்லை சில நாட்கள் நீடிக்கலாம், இந்த மாதிரி இருக்கும்போது கோவப்படாமல் அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் மேக் மெல்லன் அவங்க களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: ஒரு பொருள் கல்மையாட்டி வாங்க முடியாது.
5: ஒரு விஷயத்த மறந்துட்டு அதை மறந்துட்டோமே ஏன்டா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மேலே சில நேரத்துல கோபப்பட்டுக்கிறோம். அப்படி கோபப்பட்டுவீங்களா?
4: கோவப்பட்டு என்னென்ன அடிச்சிருக்கேன், ஏன்னா நம்ம உடல் போற தொழில் கிடையாது, நம்ம நம்ம நம்பிக்கை கூட பத்து பேர் வருவாங்க. அந்த 10,000 இடத்துல நம்ம ஒரு ஆள் தப்புனால 10,000 பாய்க்கு போடுவாங்க. சரியா? அப்ப அப்ப நமக்கு என்ன சொல்லு, நம்ம ஏன்டா மறந்து அமைச்சிருக்காங்க, நம்ம நம்மள அடிச்சுக்க மாத்தோம்.
5: சரி, அப்படி நீங்க மறந்ததுல ரொம்ப ஒரு காஸ்ட்லியான விஷயம்னா என்ன? பெரிய ஒரு பிரச்சனை ஆகிவிட்டுருச்சு, பெரிய ஒரு இழப்பா ஆயிருக்கும், நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இருக்கா.
4: கடலுக்கு போகும்போது வாக்கி டாக்கி மறந்துட்டு இருக்கோம், மறந்துட்டு போயிட்டு திருப்பி கரையை திருப்பி போனோம், எனக்கு பக்கத்துல போனாலும் திருப்பி கொண்டு வாங்கி எடுத்துட்டோம். இதே கடல் போயிட்டோம்னா அது சிரமமா இருந்துச்சு.
5: வாக்கி டாக்கி ரொம்ப பிரச்சனை,
4: ரெண்டு பிரச்சனை. என்ன ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ண வைக்க முடியாதுல, இப்போ நீங்க என்ன இங்க எடுக்கிற அங்க எடுக்கணும் யாரும் கேட்டுக்க வேண்டியது, அது மறந்தது கொஞ்சம் பெரிய பிரச்சனை.
5: சரி, வந்து எடுத்துட்டு போயிட்டியா?
4: வந்து எடுத்துட்டு போயிட்டேன்.
5: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இந்த இனிமே ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, பிடிச்ச பாட்டா?
4: நீர்ப்பறவை பாட்டு ஒரு பாட்டை சொல்லணும்.
5: நன்றி.
3: கண்டிப்பாங்க, இந்த மறதி அதுவும் கடலுக்கு போறவங்களுக்கு சொல்லவே வேணாம். கடலுக்கு போகும்போது ஒரு சில நேரம் இந்த தங்களுக்கு போறவங்க இருக்காங்க, நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து கடலுக்கு போகும்போது தேவையான விஷயங்கள், அது விசைப்படகு மீனவர்களா இருந்தாலும் சரிதான், கடலுக்கு போகணும் அப்படின்னா சமைக்கிற பொருளா இருக்கட்டும், இல்லை ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பா கவனத்தோட எடுத்துட்டு போகணும். ஒருவேளை மறந்துட்டோம் அப்படின்னா திரும்பி பாதியில போயிட்டு ஒரு கொஞ்ச தொலைல ஞாபகம் வந்துட்டா திரும்பி வந்துடலாம். ரொம்ப நடுக்கடல் போயிட்டோம்னா மற்றவங்கள்ட்ட யாரு கேட்டு வாங்குறது, அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் நம்ம மேலேயே நமக்கு கோவம் வரும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: நினைச்சிருக்கேன்.
3: மறந்துடாதீங்க, மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில என்ன விஷயத்த மறந்தீங்க நீங்க வீட்டுல இருந்து கடைக்கு போறதுக்குள்ள?
6: இன்னைக்கு வந்து என்ன மறக்கலக்கா, நான் சமீபத்தில் அதிகமா மறதி இருக்கு. சின்ன பிள்ளை எல்கேஜி கொஞ்சம் படிச்ச வரைக்கும் இன்ன வரைக்கும் அவன் இருக்குது. சமீபத்துல ஒரு நடக்கிற விஷயங்கள்லாம் டக்குனு மறந்துறேன். ஆர்டர் எடுத்த மீன் கொடுப்பேன், ஆள் கொடுப்பேன், பத்தாவதுக்கு வீட்டுல வச்சுப்பேன். அப்ப ஆர்டர் கொடுத்த ஒரு சிலவர் வந்து போன் கேட்பாங்க, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட மறந்துட்டோ அப்படின்னு
3: கேட்பாங்க.
6: போன வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வந்து ராகு கொடுத்துருந்தாரு, அரை கிலோ ராகுக்கு
3: மறந்துட்டேன்.
6: வீட்டுல வந்து ஒரு 10 மணி இருக்கு போட்டிக்கிறப்பல நான் ராகு சொன்னேன் தந்தையா
3: அப்படின்னு.
6: அதனால இப்ப வந்து நான் எழுதி வச்சுக்கிறது பேப்பர்ல, யாரு என்ன சொன்னாலும் எழுதி வச்சுக்கிறேன்.
3: எழுதி வச்சுக்கிறதுக்கு
6: பத்தாவதுக்கு வீட்டுல சொல்லிக்கிறது.
3: நான் மறந்தால் நீ ஞாபகப்படுத்திருமான்னு சொல்லிருவீங்க.
6: ஆமா, நான் யாரு சொன்னாலும் டக்குனு வீட்டு போன சொல்லிடுவேன். இன்னைக்கு இப்ப சொல்லியிருக்காங்க, காலையில் படுத்திக்கணும் இல்ல எழுதி வைக்கிறோம் பேப்பர்ல.
3: சரி, இப்படி இந்த மறதினால உங்க வாழ்க்கையில இந்த இத்தனை வயசு வரைக்கும் நான் மறந்திருக்கேன் ஒரு விஷயம், இந்த விஷயத்தை என்னால மறக்கவே முடியாது, இதனால நான் ரொம்ப ஒரு பிரச்சனைக்குமே போயிருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க?
6: அப்படி எந்த பிரச்சனையும் வரலக்கா, ஆனா வந்து மறதி பயங்க ரொம்ப அதிகமா இருக்கு. வீட்டுல சொல்லுவா எல்லாருமே, வீட்டு மொத்தத்துல பிள்ளைங்க சொல்லுவா ரொம்ப மறக்கிறேன். ஏன்னா எனக்கு மறக்கிறது அதிகமா இருக்கு, எப்போ மறக்கிறது எல்லாத்தையும் மறக்க போறேன் தெரியல. இப்போ வயசு 46 வயசாச்சு, மாசம் மாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு நான் என்ன மறக்க போறேன், எங்கேயும் போய் நின்றுட்டு ஒரு 40 வயசுல போய் ஒரு 10 வயசு 55-56 வயசு வந்துடும். அப்ப நம்மள யாரும் மறக்க அளவுக்கு வந்துடும் அப்படி கொஞ்சம் பயம் இருக்கு. இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன்.
3: கண்டிப்பா மொபைல் யூஸ் பண்றதை விட கடையில இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது இந்த புத்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா புத்தகங்கள்ல வர்ற நபர்களையும் சரி, கதாபாத்திரங்களை இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்க வந்து புத்தகங்கள் படிக்கும் போது இதையெல்லாம் வரிசையா நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஞாபகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் சொல்லுவேன், அந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கங்க. இருந்தாலுமே நீங்க கடையில இருக்கும்போது புத்தகங்களை படிங்க,
6: ஞாபகத்துக்காக.
3: என்ன படத்துல இருந்து என்ன
6: பாடல்? எனக்கு
3: கண்டிப்பா தந்துடலாம். தங்கச்சி மடத்துல இருந்து மீரான் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு சில விஷயங்கள் மறக்க தான் செய்யும். அதுக்காக தான் சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தகங்களை படிங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப எதுக்கு எடுத்தாலும் மொபைல்ல எடுத்துடுறோம், மொபைல்ல என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிறோம். காலையில எந்திரிக்கிறனாலும் ஒரு அலாரம் இல்லை ஏதாவது கடைக்கு போகணுமா, ஒரு சில பொருட்களை வந்து செல்லுல வந்து நம்ம நோட்பேட்ல வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றோம். ஆனா அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணாம ஒரு சில புத்தகங்களை உட்காந்து படிக்கணும். அதுவும் கதை புத்தகமா உட்காந்து படிக்கணும். அப்பதான் அதுல யார் யார் வராங்க, இந்த நபருக்கு வந்து இந்த கதையில வந்து எந்த ரோலு, இவங்களோட வேலை என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ரீகால் பண்ண நமக்குமே ஞாபகம் மறதி இருக்காது அப்படிங்கறதுமே சொல்றாங்க. அடுத்ததா மேக்மலன் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மரிய மேல்ச்சிப்பா, எனக்கு 63 வயசு ஆயிட்டு. அப்ப நான் என்ன செய்யற, என் பிள்ளைய சின்ன திருசா இருக்கும் போது நாங்க குந்துகால போய் இருப்போம். குந்துகால இருந்தா ரால் வலை போட்டு போயிருப்போம். ரால் வலையில 6 மாசம் அங்க இருக்கும் போது அங்க இருந்து பாலத்தை கழிச்சுட்டா இங்க வருவோம். அந்த ராலை சமத்துக்கிட்டு வந்து கம்பெனியில போட்டுட்டு டீசல புடிச்சிட்டு போவோம். அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு அதே 4 மணிக்கு அந்த கருவாடு காய்மா கருவாட்டை பூரா காய போட்டு உணர்த்தி அள்ளி வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட 2 மணி 2:30 ஆயிரும். அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துடும். அப்போ சோறாக்கணும், காய்க்கி வச்சுட்டு காட்டு ஊத்துல போய் தண்ணி எழுதிட்டு வரணும். கடை அங்கே போக குந்தால இன்னொரு இடம் இருக்குது, தண்ணியில் போகிறது அங்கே இடுப்பில் இந்த அலைகளையும் போட்டு கடை கொண்டு வந்து தண்ணி இறக்கணும் வீட்டுக்கு. 6 மாதம் கழித்து தன்ஸ்கோடி போகிறோம். தன்ஸ்கோடி போனால் அங்கே என்ன செய்யணும், கடற்கரையில் இறங்கி இடுப்பில் சேலை வரைஞ்சி கட்டிக்கிட்டு சூடையை தட்டி, வலையில் வர சூடையை தட்டி அள்ளி காயப்படணும். தரவையில் கொண்டு போய் அந்த கழிச்சு முடிஞ்ச பிறகு இந்த வளையப்புறம் ஏற்றணும். அங்கே சூடையை கிண்டணும். இதை கிண்டி விட்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு இங்கே சாப்பாடு வைக்கணும். சாப்பாட்டை வச்சுட்டு திருப்பி அந்த சரக்கை எடுத்து கும்மல் போடணும். போட்டு அதை மறுபடி சூட வெள்ள வறுக்கும்னால அதை விரிச்சு காய போட்டுட்டு மறுபடி சூட தட்ட போகும். இப்படி எங்க வாழ்க்கை பச்சைப்பட்டியில ஓடுச்சு. இங்க எல்லாம் முடிச்சுட்டு திருச்செந்தூர் வீரவாண்டியம்பட்டினம் இருக்கா, வீரவாண்டியம்பட்டினம் போய் அங்க 6 மாசம் இருக்கும். அங்க பார்த்து நான் அடிக்கிற அலையில அந்த பிள்ளைய வறுக்கும்னு போடுற பாடும், அந்த பாடுபட்டுதான் பிள்ளைய கரைய வரும். அங்கே 6 மாதம் இருப்போம். சிலுவையார் திருவிழா முடிய இங்கே வருவோம். அது முடிஞ்சு மல்லிவட்டணம் போவோம். மல்லிவட்டணம் போய் அங்கே 3 மாதம் இருப்போம். 2 நம்பர் கொண்டு போய் கலை இதுக்கு இந்த மீனுக்கு போய் கும்பலாவுக்கு போய் அங்கே போய் இருக்கிறது. அது முடிய சகதாவட்டணம் போவேன். எத்தனை ஊர் போயிருக்கேன் பாரு, சகதாவட்டணம் போவேன் என் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு. சகதாவட்டணத்தில் இருந்து காரங்காடு அங்கே 6 மாதம். காரங்கட்டையெல்லாம் தண்ணி கிடைக்காது, இடுப்புலையும் தலையிலையும் போட்டு கொண்டு வரணும், ரொம்ப தூரம் போய் கொண்டு வரணும். இப்படி ஓடி எங்கள் பொழப்பு இன்னைக்கு பாமன் தீவில் ஒரு உட்கார்ந்துருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: நேரம் சரியாக 10:36 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில நேரம் இருக்கும். அந்த வகையில் மறதியினால் ஏற்பட்ட மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதனால் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்னு பகிர்ந்துக்கலாமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஞாபக மறதிங்கிறது வயசானவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் எந்த வயசில் இருக்கிறவங்களையும் பாதிக்கலாம். ஞாபக மறதினா கொஞ்சம் கொஞ்சமாக மூளையோட சிந்திக்கிற திறன் குறைஞ்சிட்டே போகிறத குறிக்கும்னு சொல்லலாம். இந்த ஞாபக மறதிக்கு முக்கியமான காரணங்கள் அல்சைமர் நோயும் மூளைக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறது தான். ஞாபக மறதி வர்றதுக்கு தலையில் அடிபடுறது, தொற்று ஏற்படுறது, ரொம்ப நாளாக அதிகமாக மது அருந்துறது, உடம்பில் ஹார்மோன் சுரப்பில் பிரச்சனை ஏற்படுறது மாதிரியான பல காரணங்களால் ஞாபக மறதி வரலாம். மனப்பதட்டம் வர்றதுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற பரிவு நரம்பு மண்டலம் அதிகமாக செயல்படுறதுக்கும் தொடர்பு இருக்கு. மன அழுத்தம், மனநல பிரச்சனைகள் இருந்தாலும் சில அறிகுறிகள் தெரியலாம். ஆனால் அந்த அறிகுறிகள் மனப்பதட்டத்தால் உருவாகுதா இல்லை ஞாபக மறதியால் உருவாகுதான்னு சரியாக கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மது அருந்துறதும் சரியாக தூங்காமல் இருக்கிறதும் ஆரம்பத்தில் ஞாபக மறதி மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு ஆனால் அறிகுறிகள்னு கூட சொல்லலாம். ஞாபக மறதியை கட்டுப்படுத்துறதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டா ஞாபக மறதியோட அறிகுறிகளை கட்டுப்படுத்தலாம், நோய் அதிகமாகிறதையும் ஓரளவுக்கு தடுக்கலாம். அதே மாதிரி ஞாபக மறதி இருக்கிறவங்களை நல்லா கவனித்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில நேரங்களில் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். குறுக்கெழுத்து போட்டிகள் போடுறது, சின்ன சின்ன கணக்குகள் போடுறது, விளையாட்டுகள் விளையாடுறது மாதிரியான மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்க உதவுற விளையாட்டுகளை விளையாடலாம். இதனால் நோய் சீக்கிரமாக அதிகமாகிறத ஓரளவுக்கு தாமதப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா களத்தில் பிரியா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
5: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
6: பிரியா.
5: சார், உங்களுக்கு இந்த மறதி அப்படின்ற பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வந்து இருக்கா? மறதினால ஏதோ நீங்க பாசம் பாதிக்கப்பட்ட மாதிரி எதுவும்?
6: எப்படி சொல்றது, வச்சுட்டு அந்த இடத்த மறந்துட்டு போயிருவேன். அடுத்த சைடு நான் பொருளை இருக்கும் ஊரே சுத்துவேன், ஆனா அந்த பொருள் கிடைக்காது. கடைசியில இந்த இருக்கு அப்படின்னு 4000 எடுத்து கொடுக்கணும் கையில.
5: சரி, இந்த மாதிரி மறந்துட்டு ஒரு விஷயம் தேர்வு எவ்வளவு ஒரு டென்ஷனா வந்திருக்கும்.
6: இங்கிட்ட இருந்து கத்துவாங்க, அங்கிட்ட இருந்து கத்துவாங்க. ஆனா அந்த இங்கிட்ட இருந்து திட்ட மாசத்துல அவங்ககிட்ட திட்டுவாங்க. அப்ப அந்த பொருள் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு மாறி இருக்கும், எடுத்து கொடுத்துடணும்.
5: சரி, இப்ப நீங்க மறந்ததுலயே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் எப்படி மறந்துன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு.
6: சின்ன சின்ன விஷயம், பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. நான் சின்ன சின்ன விஷயம் தான் மறந்துருப்பேன், இன்னுமே நான் இல்லாம வச்சிருப்பேன். நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்தையும் மறக்காம வச்சிருந்ததுன்னா மறந்துடும். அடுத்த நிமிஷம் வந்து சொன்னா கேட்காது, தெரியாது. அந்த மாதிரி
5: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி.
6: தேங்க்யூ.
4: கண்டிப்பாங்க, மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா யாருக்காவது ஒரு பொருளை கொடுத்துருப்போம், ஆனால் நமக்கு கொடுக்கும்போதே சொல்லுவேன், நான் மறந்துட்டாலும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம உண்மைக்குமே கொடுத்த அன்னைக்கு வேணால் ஞாபகம் இருக்கும், நான் சாயங்காலம் வந்து தந்துடுறேன் அப்படின்னு அவங்களுமே சொல்லியிருப்பாங்க, அவங்களுமே தரமாட்டாங்க, வாங்கினவங்களும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தருணங்களில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த நபரை எங்கேயாவது பார்த்தாதான், நீ இந்த பொருள் வாங்கிட்டு போனீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த நபரை பார்த்தாதான் நமக்கு ஞாபகமே வரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் நம்மள்கிட்ட நம்ம வீட்டில் யாராவது கொடுத்து வச்சுருந்தாலும், இந்த விஷயத்தை நாளைக்கு நான் இங்கே கிளம்புறேன், நாளைக்கு கொடுத்துருப்பா, நான் மறந்தாலும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அவங்களும் கேட்குறவங்களும் மறந்துடுவாங்க. யார்கிட்ட நான் மறந்துடுவேன் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொடுத்து வச்சாங்களோ அவங்களுமே மறந்துடுவாங்க. இப்படி சில சில சின்ன சின்ன மறதிகள்னால பெரிய பெரிய பிரச்சனைகளுமே வந்து இருக்கும். ஏதாவது முக்கியமான தருணங்களுக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும், அந்த மாதிரி தருணங்களுமே நமக்கு தடைப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா மீரானண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வானொலி
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏன் டெய்லி லைஃப்பில் கூட ஏதாவது ஒரு விஷயத்த சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் நம்ம மறந்துட்டே தான் இருப்போம். எங்கேயாவது ஊருக்கு போகணும்னு நினைப்போம், பார்த்தா பவுச் எடுத்துகிட்டு வராமல் போயிடுவோம், மொபைல் எடுத்துகிட்டு வராமல் போயிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்பவே நடக்கும். இதை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்கே இருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர்
3: என்னன்னா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த நான் மறந்தேன், இதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இல்ல இந்த இதனால நான் சந்தோஷமும் பட்டிருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க? எதுனாலும் ஓகேதான், மறதினால நான் ஒரு விஷயத்த இந்த சொல்லுங்க.
3: மறுபடியும் திரும்பி செல்லப்பட்டு சோப்புல பாக்குறேன், சோப்புல இல்ல. ஆனா மறுபடியும் வந்து எடுத்துட்டு போயி அதோட கடற்கரை போனேன்.
2: சரி, உங்க வாழ்க்கையில வேற ஏதாவது இத்தனை வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இந்த மறதினால ஒரு விஷயமே நான் இழந்திருக்கேன் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? சரி சரி, ஓகேண்ணா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? துளி துளியாய் பார்வை ஒன்றே போதுமே இருந்து வேணுமா? கண்டிப்பா தந்துடலாம். பார்வை ஒன்றே போதுமே படத்துல இருந்து துளி துளி துளி துளியாய் மலை துளியாய். ஓகே ஓகேண்ணா, தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா. நன்றிண்ணா. இப்படி நம்ம பூபாலன் அண்ணா தான் பேசியிருந்தாங்க பாமன்ல இருந்து. நம்ம வந்து வாழ்க்கையில தினமுமே ஏதாவது ஒரு விஷயம் தான் பார்த்தீங்களா, பைக் சாவி மறக்கிறது, மொபைலை மறக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்படியாவது ஒரு விஷயம் நடந்துடும். பைக் சாவி, கார் சாவி எங்கே வச்சோன்னு மறந்துடுறது, கல்யாணத்தில் பார்த்து அந்த தூரத்து சொந்தக்காரங்க பேரை மறந்துடுறது, நேரத்துக்கு நேற்று வந்து ஓடிடியில் பார்த்த படத்தோட பேரை நினச்சி பார்க்க முடியாமல் தடுமாறுறதுன்னு இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நடக்கும். வயசாக வயசாக சில விஷயங்களை ஞாபகம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமாயிரும். ஆனா வயசாக வயசாக நினைவாற்றல் குறையிறது தவிர்க்க முடியாதுன்னு அமெரிக்காவில் நரம்பியல் நிபுணரும் பேராசிரியருமா இருக்கிற ரிச்சர்ட் ரெஸ்டாக் அவங்க சொல்றாங்க. நம்ம உடம்ப சுறுசுறுப்பா வச்சுக்க உடற்பயிற்சி செய்யற மாதிரி நம்ம மூளைக்கும் தினமும் பயிற்சி கொடுத்தா அதையும் சுறுசுறுப்பா வச்சுக்க முடியும்னு ரிச்சர்ட் சொல்றாங்க. 81 வயசானாலும் நல்ல ஞாபக சக்தியோட இருக்கிற ரிச்சர்ட் ரெஸ்டாக் இதை பத்தி பேசுறாங்க. பிபிசிக்கு கொடுத்த பேட்டியில நம்ம ஞாபக சக்திக்கு எப்படி பயிற்சி கொடுத்து இன்னும் நல்லா வச்சுக்கலாம், அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி சில முக்கியமான வழிகளையும் ரிச்சர்ட் ரெஸ்டாக் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம ஞாபக சக்தியை நல்லா வச்சுக்க கதை புத்தகங்களை படிக்கிறப்போ அதுல வர்ற ஆட்கள் யாரு, அவங்களுக்கு என்ன நடந்தது, முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பல விஷயங்களை ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு, கதையோட ஆரம்பத்துல வர்ற ஒருத்தர் பல பக்கங்களுக்கு பிறகும் மறுபடியும் அவங்க வந்த அவங்க யாரு, அவருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கும். இப்படி கதையையும் அதுல நடக்கிற சம்பவங்களையும் ஞாபகத்துல வச்சுக்கிறது மூளைக்கு பயிற்சியா அமையும் அப்படின்னு ரிச்சர்ட் ரெஸ்டாக் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாடல் வருது, இதை இன்னுமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ரிச்சர்ட் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்க

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த வகையில் மறதினால ஏற்பட்ட மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதனால நீங்க சந்தித்த சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத பகிர்ந்துக்கலாமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: அன்பு தங்கை அமளி ஜெனிஃபருக்கு வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன்.
2: வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம தினமும் ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துட்டு தான் இருப்போம், என்ன விஷயமா இருந்தாலும். இந்த மறதினால உங்க வாழ்க்கையில ஏதோ இந்த ஒரு மறதிங்கிற ஒரு விஷயத்தினால நான் இந்த ஒரு விஷயத்த இழந்திருக்கேன், இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க?
3: எங்க பாப்பாவுக்கு வந்து சென்னையில கவுன்சிலிங்.
2: ஓகேண்ணா.
3: அவங்க மூன்றாவது பாப்பா, அவங்க பேரு ருமேனியா. கவுன்சிலிங் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அது ஞாபகம் இல்லாம டேபிள் மேலே மறந்துட்டோம், டேபிள் மேலேயே விட்டுட்டோம்.
2: சரி, அப்புறம் என்னாச்சு, போயிட்டீங்களா அங்க?
3: தருமபுரி மாவட்டத்தை தாண்டிக்கிடுச்சு, அரூர் பக்கம் பொம்முடி தாண்டிக்கிடுச்சு. அப்பா கட்டிட்டே விட்டோன்னு அப்படி கிள்ளி அடிச்ச மாதிரி அடிச்சுடுமா. ஏன்னா அந்த டைமுக்கு இருக்கணும்.
2: ஆமா, கண்டிப்பா.
3: ஆமா, அப்ப அந்த நேரத்துல எங்களுடைய சொந்தக்கார் அந்த நேரத்துல அவரு எந்த ஹெல்ப் என்னால பண்ணுவாரு, எனக்கு மாமன் மகன் ஆகுது.
2: ஓகேண்ணா.
3: இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்னு கேட்டேன். நீங்க ஒண்ணும் வேணாம், நீங்க இதுக்காக நீங்க எதுவும் பண்ணாதீங்க, உங்க பாட்டுக்கு நீங்க ட்ரெயின் இறங்காதீங்க, உங்க பாட்டுக்கு போங்க, பின்னாடியே நான் 4 மணி நேரத்துல கொண்டு வந்துடுறேன்.
2: முக்கியமான பொருள் நம்ம கவுன்சிலிங் போகும்போது என்னென்ன சர்டிபிகேட் எது வேணுமோ அது எல்லாமே நம்ம கண்டிப்பா கொண்டு போகணும்ல.
3: நான் முதல் நாள் நைட்ல இருந்தே சொல்றேன், ஆனா எடுத்து வச்சுட்டாங்க. ஆனா பேக்ல விடிக்கு அந்த ட்ரெயினுக்கு 2 மணிக்கு போக்குள்ள கூட எடுத்து பாக்குறாங்க, 12:30 மணிக்கு. ஆனா எடுத்து பாத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க, பேக்ல வைக்காம மறுபடியும் டேபிள் மேலே விட்டாங்க.
2: சரிண்ணா.
3: சேலத்திலே ஒரு மிகப்பெரிய காலேஜ், பேர் சொல்லுங்களா?
2: சொல்லுங்கண்ணா.
3: சோனா காலேஜ் இன்னைக்கு இருக்கிறது நம்பர் 1 காலேஜ் சேலத்துல, சோனா காலேஜ். அவங்க வந்து பி முடிச்சது நாமக்கல் பாவை காலேஜ்.
2: ஓகேண்ணா.
3: இவங்க வந்து 2வது வந்து எம்இ படிக்கிறதுக்கு சோனா காலேஜுக்கு தான் அந்த கவுன்சிலிங் எல்லாம் இடம் கிடைச்சது. சப்போஸ் அன்னைக்கு தவற விட்டுருந்தோம்னா அடுத்தது அங்க கிடைக்காது.
2: ஓகேண்ணா, ஓகேண்ணா.
3: எங்க வாழ்க்கையில அதுக்கப்புறம், ஆமா அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே கொஞ்சம் ரொம்ப
2: உஜாரா,
3: அது ஒரு பெரிய பாடம், அது ஒரு பெரிய பாடத்தை குடிச்சு.
2: கண்டிப்பாண்ணா.
3: அதனால அதுல இருந்து நாங்க எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, முதல் நாளே எல்லாமே எங்க பேத்திங்களை கூட காலேஜ் கவுன்சிலிங் எல்லாம் போட்டு போய் சேர்த்தனே, முதல் நாளே பேக்ல வச்சு என் அதுக்குள்ளதான் ஜிப்ப மூடி வைக்கணும், அதுக்கப்புறம் தரக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனை போட்டு அப்படி பண்றதுனால இப்ப என்ன ஆகுது, எல்லாமே அதனால எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கிறாங்க,
2: அலர்ட் ஆயிட்டாங்க.
3: எங்க வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடியவங்க கூட அதை கேள்விப்பட்டு அவங்க எல்லாம் ஒரு எச்சரிக்கையா இருக்கிறாங்க.
2: ஓகேண்ணா, ஓகேண்ணா.
3: அதனால அது ஒரு அதுதான். அதுக்கப்புறம் சின்ன சின்னதெல்லாம் சில ஞாபக சேவத்தை கூட எல்லாம் இருக்கு. இதுதான் எங்க நினைவுல என்றும் மறவாத ஒண்ணு. அதுல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறமா.
2: சொல்லுங்கண்ணா.
3: அன்னைக்கு நாங்க வந்து இந்த கார் ஏறி சேலம் ஜங்ஷனுக்கு போய் தான் மறுபடியும் கார்ல இறங்கி ட்ரெயினுக்கு போனோம். இந்த கார் ஏறக்குள்ள எங்க பின்னாடி ஒரு எங்க நாங்க செல்ல பிராணி எங்க நாய்க்குட்டி வந்தது. முடிக்கு முடிக்கு பார்த்தோம் போகல. அது கடைசியா நாங்க காரை கொஞ்சம் மூவ் பண்றோம், பின்னாடி வந்து லாரிக்கார அந்த பூனை அந்த நாய்க்குட்டி அடிச்சுட்டாங்க. அது ஒரு மன உளைச்சல. இது எல்லாம் மாட்டி தாண்டி வந்தனால இப்ப எல்லா விஷயமும் எல்லாமே நாங்க வந்து இது நடந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏன்னா எங்க பாப்பாவுக்கு இன்னைக்கு மேரேஜ் ஆகி இன்னைக்கு மொத குழந்தைக்கு இன்னைக்கு 9 வயசு. அதுல இருந்து இன்னை வரல எல்லாத்தையுமே நாங்க வந்து கவனமா பண்றோங்கிறதுக்காக அருமையான தலைப்பு பாருங்க, சிந்திக்க வைக்கக்கூடிய தலைப்பு. இன்னை கேக்குற நேயர்களா நீ எவ்வளவு உஜாரா இருக்கணுங்கிறதுக்கு இதை ஒரு தலைப்பு
2: கொடுத்துருக்கீங்க.
3: என்ன தலைப்புமா? இடைக்கால பாடல் ஒண்ணுமா?
2: சொல்லுங்கண்ணா. என்ன பாட்டு சொல்லுங்க?
3: படம் வந்து சிகப்பு மல்லி.
2: சிகப்பு மல்லி. ஓகேண்ணா.
3: பாடல் வந்து சந்தனக்கு சந்தனக்கிண்ணம்ங்கிற பாடல். ரெண்டு கண்ணம் சந்தனக்கிண்ணம்.
2: ஓகேண்ணா ஓகேண்ணா.
3: அந்த பாடல்மா.
2: ஓகேண்ணா, கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா.
3: வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றிமா.
2: ஓகேண்ணா ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா.
3: நன்றிமா.
2: நம்ம சேலத்துலேருந்து கணேசன் அண்ணா தான் பேசினாங்க. உண்மைக்குமே ஒரு விஷயம், நம்ம இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமாக நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுருவோம், என்னதான் எடுத்து வச்சாலுமே இந்த இடையில வச்சிருக்கோமா வைக்கலையா இது உள்ளே வச்சிட்டோமா இப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி செக் பண்ணியே அந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வெளியே விட்டுருவோம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து தான் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயுமே போகலாம். அந்த அமெரிக்காவில் நம்ம ரிச்சர்ட் ரெஸ்டாக் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வார்த்தைகளை மனசில் படங்களாக கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தரோட கடைசி பெயர் வந்து கிரீன் ஸ்டோன் அப்படின்னா அடர்த்தியான பச்சை நிறத்தில் ஒரு கல்லை மனசில் கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடையில் பாலும் ரொட்டியும் வாங்கணும்னா நம்ம வீட்டு புகைப்போக்கியிலிருந்து பால் கொட்டுற மாதிரியும், நூலகத்தில் புத்தக அலமாரியில் ரொட்டிகளை அடுக்கி வச்சிருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புதுமையாக மனசில் படங்களை உருவாக்கிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வர உதவும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோட ஞாபக சக்தி விளையாட்டுகளை விளையாடலாம். ரிச்சர்ட் ரெஸ்டாக் ரொம்ப பிடிச்ச விளையாட்டுகள்ல ஒண்ணு 20 கேள்விகள். இதுல வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஆளையோ இடத்தையோ பொருளையோ மனசுல நினைச்சுக்கணும், மத்தவங்க 20 கேள்விகளுக்குள்ள அதுக்கு என்னென்ன அப்படின்னு ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். கேள்விகளுக்கு எஸ் இல்லைன்னா நோ மட்டும்தான் சொல்லணும். ஏற்கனவே கேட்ட கேள்வி பதில்களையும் ஞாபகத்தில் வச்சிருந்தாதான் சரியான பதிலை கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு பயிற்சியாக நமக்கு பிடிச்ச விளையாட்டு இன்னொரு பயிற்சி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர்களோட பெயர்களை ஞாபகப்படுத்தி அதை வந்து ஏபிசிடி ஆர்டரில் ஆங்கில அகர வரிசைப்படி அல்பபெட் ஆர்டர் படி நம்ம வரிசைப்படுத்தி வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஞாபக சக்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மொபைலில் பட்டியலை புள்ள அதாவது நம்ம லிஸ்ட் எழுதி அதுக்கப்புறம்தான் ஒருவேளை மறந்துட்டா நம்ம மொபைலை பார்த்துக்கலாம். தொழில்நுட்பத்தை நம்ம ஞாபக சக்திக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தாம நம்ம ஞாபக சக்தியை சரிபார்த்து பயன்படுத்தணும் அப்படின்னு ரெஸ்டாக் அவங்க சொல்றாங்க. அடுத்ததா பாடல் வருது, பூபாலன் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸுடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மறதி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இந்த மறதினால் ஏதாவது ஒரு விஷயங்கள் மறந்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கலாம். இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்கள். 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் அக்கா, நான் கல்மடந்து ராஜு பேசுகிறேன்.
5: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: நிகழ்ச்சிக்குள்ள
5: போயிரலாம். சரி, இந்த மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மறதினால நான் இந்த விஷயத்தை நான் இழந்திருக்கேன், இல்ல நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க?
6: மறதிங்கிறது எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும்.
5: கண்டிப்பா
6: அது வந்து கவனம்ங்கிறது ஒண்ணு இருந்துச்சுன்னா மறதிய கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம கவனமா இருந்தாலே ஓரளவு மறதி எதுவும் மறக்க மாட்டோம்.
5: என்னதான் கவனமா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல மறந்துருவோமே.
6: கண்டிப்பா எல்லாருமே எல்லாருக்குமே இருக்கும் கவனம் இல்லாம மறதி மறந்துருவோம். ஒரு பொருள் எதுவும் வாங்குறதா இருந்தாலும் சரி, நம்ம வீட்லயும் வச்சு விட்டு போயிருவோம். எனக்குலாம் பாத்தீங்கன்னா கடைக்கு வந்து ஒரு ஜாப் பாக்கிங் போறதுனா ஒரு பொருள் வாங்குறதுன்னா அதுல நிறைய மறந்துட்டு வந்துருவேன்.
5: சரி, வந்துட்டு திரும்பி போறது கடைக்கு,
6: திரும்பி போறது எப்படி அப்படி இருக்கு.
5: அதனால நான் நடந்த விஷயங்கள்ல வீட்டுல வந்து திட்டலாம் வாங்கிருக்கீங்களா?
6: திட்டு என்ன சொல்லுவாங்க, மறந்துட்டு அப்பதான் ஞாபகம் வரும். அப்ப அது மாதிரி நான் வந்து என் வீட்டுல எழுதி வச்சுக்கிறேன், சின்ன
5: நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அப்படி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம்ல. சரி, அது ஞாபகம் வரல, அப்ப அது
6: மறந்துட்டீங்க.
5: போயிட்டு இருக்கும் போதே பாதியில இறங்கிட்டீங்க?
6: இடையில போயிட்டு இருக்கேன். ஓகேண்ணா,
5: உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு காதல் தேவதை படத்துல இருந்து மறக்குமா அந்த சாங்.
5: காதல் தேவதையா? கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா.
6: நன்றி.
5: அக்கால் மடத்துல இருந்து ராஜ் அவங்க தான் பேசியிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மறக்கிறதா அன்றாட, வாழ்க்கையில எது எது முக்கியமோ அதையெல்லாம் மறந்துடுவோம், எது எது தேவையில்லையோ அதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு வயசானதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்ம மறக்கணும் அப்படின்னாங்க சொல்லணும். அதை நம்ம மண்டையில தேவையில்லாம ஏத்திக்கிட்டு, தேவையில்லாம குழப்படிகள்லாம் வந்துட்டு இருக்கும், அதை நினைச்சிட்டே இருந்தோம்னா, அதை ஞாபகப்படுத்திட்டே இருந்தோம்னா, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஒரு சில ஏஜுக்கு அது ஓகே. ஒரு ஒரு 50+ 60+ ஆகும்போது அந்த பெரியவங்களை ஒரு சில விஷயங்களை மறக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்குமே ஒரு சம்பவம் ஞாபகம் இருந்துங்க. அது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்களுமே ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 65 இந்த மாதிரி இருக்கும். பேரன் பேத்திகள்லாம் அவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க தான் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க, ரொம்ப ஆக்டிவான ஆள். ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவுமே இருப்பாங்க. ஒரு கோயில் குளத்துக்கு போகணுமா போவாங்க, வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே இழுத்து பிடிச்சி தான் அவங்க தான் வேலை பார்ப்பாங்க. ஹோட்டலுக்கு வேலைக்கு ஏதாவது வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணி கொடுக்கணுமா எல்லாமே பண்ணுவாங்க. சமைக்கிறது, கொள்வது, குழந்தைங்க எல்லாரையுமே பார்த்துக்கிறது. வீட்டில் ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே வெளியே வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க. இந்த மாதிரி தருணங்களில் நல்ல ஆக்டிவாக இருந்தவங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்கே அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை கவனித்து அவங்களோட பிள்ளைகள்லாம் என்ன ஆச்சு, அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்குமே கால் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவங்களுக்கு தெரியல, அவங்க கணவரையே அவங்களுக்கு யாருன்னு தெரியல, அவங்க பிள்ளைகளெல்லாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு தருணம் அந்த குழந்தைகளுக்கும் எப்படி இருந்திருக்கும், கணவருக்கும் அந்த ஒரு விஷயம் எப்படி இருந்திருக்கும், அவங்களுமே பதறி போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் கூப்பிட்டு போனால் டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு மறதி நோய் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே ஓரளவுக்கு நல்லா செலவு பண்ணி பார்த்துருக்காங்க. செலவு பண்ணதுக்கப்புறமே அவங்க இன்ன வரைக்கும் மெடிசன் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இன்னுமே பழசுலாம் ஞாபகம் வரல. ட்ரெஸ் பண்ணி விடணுமா, யாராவது ட்ரெஸ்ஸு வந்து மாற்றி தான் விடணும், ஒரு பாத்ரூம் போகணும், குளிக்க போகணும், இல்லை டாய்லெட் போகணும் அப்படின்னாலும் அவங்க நல்ல உடம்புலாம் நல்ல திடகாத்திரமாக இருக்கும், இருந்தாலுமே ஞாபகம் இருக்காது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்காது. இன்னுமே அவங்களோட குழந்தைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க குழந்தைகளையும் கணவரையும் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தது போக, இப்போ குடும்பமே சேர்ந்து அவங்கள பார்த்துருக்காங்க. நல்ல உடம்பாக இருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து ஒரு நாளில் ஒரு பங்கு தான் அவங்களுக்கு உடம்புமே இருக்குது. இன்னுமே மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வீட்டில் நடக்கும்போது ஒரு குழந்தையாக ஒரு பிள்ளைகளாக இருந்துட்டு நம்ம அவங்கள வந்து கோவப்படவோ கொள்ளவோ கூடாது. நல்லா இருக்கும்போது நமக்கு ரொம்ப விஷயம் பண்ணியிருப்பாங்கள்ல, அதையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அம்மா நம்ம அப்பா நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் கடலோசத்து நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டபத்துல இருந்து மீனியாவே சகாயம் பேசுறேன். என்னுடைய காலப்போக்குகள் எல்லாம் நான் சம்பளத்துக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கிற காலங்கள்ல நானும் ஒரு சொந்த தொழில் போடணும் அப்படின்னு நினைச்சு நான் முத முத ஒரு சூடவளை வத்தை எடுத்து, சின்ன வத்தை தான், நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேருமே நாங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் தாப்பனாருக்கு வந்து கடத்தொழிலை பற்றி தெரியாது. அப்போது மீன் விலங்க மீன்படுது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நாங்கள் நினைச்சோம். ஒரு மூணு மணியே போல இங்கேருந்து பாயிடுச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காத்தனுடைய சூழ்நிலைக்காக இந்த ஏரி இறங்கி பார்க்குறக்காண்டி கண்ணான்னு ஒரு பொருள் வச்சுருப்போம். அதில் சின்ன ஒரு ஏரி, அவர் சின்ன பிள்ளை தானே, தூக்க வெறிச்சில் நினைஞ்சிடறாரு, தண்ணியில் கையை விட்டுட்டு போயிடுறாரு. கையை விட்டுட்டு போனால் அவரை எப்படி காப்பாற்றுறது, என்ன சூழ்நிலை காப்பாற்றுறதுன்னு ஒன்றுமே அந்த நேரத்தில் ஒன்றும் புரியலை. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா, நான் கடலில் பாஞ்சிட்டேன். பெரியவர் எனக்கு நேரம் இளையவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம தூரம் போய் பாயை பிடிச்சி போடுறாரு. அப்போ நான் கடலுக்குள்ளே இறங்கின உடனே என்ன செய்கிறாருன்னா, என் தம்பி என்னை ஆவி கட்டி பிடிக்க வர்றாரு. ஏன்னா நான் பெரிய ஆள், அவர் சின்ன பிள்ளை. அப்போ அவனுடைய பதராட்டம், நம்ம செத்து போயிருவோமோனும் அவனுக்கு. நான் ஏன்னா என்னுடைய பதராட்டம்னா, நான் செத்துருவனும் எனக்கு ஒரு என்னை அழுத்து கழுத்தை கட்டி பிடிச்சானா நானும் அவனும் சேர்ந்து உள்ள ஓடிடுவோம். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நீ அப்படியே நின்று அப்பா கைய அண்ணன் கையை மட்டும் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு அந்த நேரம் ரெண்டு பேருமே கையில் கையை பிடிச்சி நீஞ்சு அந்த படகு எவ்வளோ தொலைவில் கிடக்கோ அவ்வளோ தொலைக்கு நாங்கள் நடந்து நீஞ்சு போகிறோம். நீஞ்சு போய் அல்லது படகுல ஏறிட்டு இதுக்கு மேலே அந்த அந்த மேலே நாங்கள் எங்கிட்ட போய் தொழில் போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அங்கனையிலேயே அந்த வலையை இலங்கி போட்டுட்டு அதோட தேரை விழியுது. காலையில் நடக்கப்பட்ட சம்பவம் ரொம்ப சந்தோஷமான சம்பவம். எந்த இடத்துல நாங்கள் உயிரை பலி கொடுக்க பார்த்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு அளவுக்கு மிச்சமான மீன்பட்டு அந்த இடத்துல கரை திரும்பினோம். அந்த ஒரு நைட்டு எங்களுக்கு ஒரு துக்கமான செய்தி நடக்க பார்த்துச்சு, காலையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இதோட நாங்கள் கரை திரும்பினோம். இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கப்பட்ட சம்பவம். கடலோசை பண்ணையர்களுக்கு அனைவருக்கும் நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சரியாக 11:33 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில நேரம் இருக்கும். அந்த வகையில் மறதியினால் ஏற்படுற மறக்க முடியாத விஷயங்களை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஞாபக சக்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம கத்துக்கிற விஷயங்களை மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கணும்னா கொஞ்ச நேரம் குட்டி தூக்கம் போடுறது ரொம்ப முக்கியம்னு நரம்பியல் நிபுணரான ரிச்சர்ட் ரெஸ்டாக் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதுல ஒரு குழு மாணவர்கள் புதுசா விஷயங்களை கத்துக்கிட்ட பின்னாடி கொஞ்ச நேரம் தூங்குறாங்க, இன்னொரு குழு மாணவர்கள் தூங்கல. இதுல தூங்கின மாணவர்கள் கத்துக்கிட்ட விஷயங்களை நல்லா ஞாபகத்தில் வச்சுருந்தாங்க. ரிச்சர்ட் ரெஸ்டாக்கும் தினமும் கொஞ்ச நேரமாவது குட்டி தூக்கம் போடுவாங்களாம். அதனால நாமளும் மதிய நேரத்தில் 20-40 வரைக்கும் தூங்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா ராத்திரி தூக்கம் வராதுல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால அலாரம் வச்சுட்டு தூங்குறது, பகலில் தூங்கும்போது அலாரம் வச்சுட்டு தூங்குறது ரொம்பவே நல்லது. நம்ம ஞாபக சக்தி நல்லா இருக்கணும்னா நாம் சாப்பிட்ற சாப்பாட்லையும் கவனம் கொஞ்சம் செலுத்தணும். அதிகமாக கொழுப்பும் உப்பும் இருக்கிற உணவுகளை அதிகமாக பதப்படுத்தின உணவுகளையும் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நாளடைவில் மூளைக்கு போகிற இரத்த ஓட்டம் பாதிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மாதிரியான பிரச்சனைகளும் வரலாம். இரத்த பிரச்சனைகள் வந்தால் டிமென்சியா அப்படிங்கிற ஞாபக சக்தி பாதிப்பு ஏற்படுவதற்கான ஆபத்தும் வரலாம், அதிகமாகலாம். இந்த டிமென்சியா அப்படிங்கிறது முதியவர்களுக்கே வரக்கூடிய அந்த ஞாபக மறதி நோய். அந்த அல்சைமர் அப்படிங்கிறது காமனா எல்லாருக்குமே உள்ள மறதி நோய். இந்த டிமென்சியா அப்படிங்கிறது முதியவர்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஞாபக சக்தி ஞாபக மறதி நோய். ஆபத்து அதிகமாக வரலாம். அதனால நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும்னு ரிச்சர்ட் ரெஸ்டாக் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் பா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
3: எப்படினா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் பா, நீங்க எப்படி இருக்கீங்க அமலி?
3: நான் ரொம்ப நல்லா இருக்கேனா.
4: நல்லதுப்பா. அதாவது மறதினால எனக்கு ஏற்பட்ட அனுபவம்னா, நான் ஆபீஸ் போயிட்டு இருந்தேன்ப்பா. அப்போ ஆபீஸ் போகும்பொழுது உள்ளுக்குள்ள வரணும்னா ஐடி கார்டு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்ப்பா. பாத்தீங்கன்னா இந்த ஐடி கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டு ஒரு நீண்ட கியூ மாதிரி இருந்தது. அதுல நிப்ப நிக்கிறேன், நின்னுட்டே இருக்கேன். என் மாதிரியே நிறைய பேர் வந்து அந்த ஐடி கார்டு மறந்துட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கப்பா. அதனால கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் லேட் ஆயிடுச்சு. அப்ப நான் அட்டன் பண்ண வேண்டிய அந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கறதே என்னால அட்டன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ப்பா. ஏன் லேட் அப்படின்னு கேட்டதுக்கு ஐடி கார்டு மறந்துட்டேன் நான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நான் சமாளிச்சேன். அப்ப இந்த மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில என்னடா இது இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான்ப்பா கொடுத்தது. ஆனா அந்த ஒரு நாள் ஐடி கார்டை மறந்துட்டேன் அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறமா எப்பொழுதுமே நான் ஐடி கார்டை மறக்காம கரெக்டா கொண்டுட்டு போறேன்
3: இன்ன வரைக்கும்.
4: இருக்கேன்ப்பா.
3: சரிண்ணா, சரி. இந்த இது வந்து மறக்க முடியாத விஷயம். இந்த மறதினால ஒரு சில விஷயம் மறந்தது நமக்கு நல்லதா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா, சம்பவம் இருக்கா? அதாவது மறதினால இது மறக்க முடியாத விஷயம், மறந்ததுனால இது வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த மறதி ஒரு சில நேரத்துல நல்லது தானே?
4: அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு கோபத்துல என்ன திட்டினா அந்த வார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டானா நான் மறந்துடுவேன். அந்த மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல எனக்கு அந்த ஃப்ரெண்டோடைய அந்த பாண்ட் அப்படிங்கறத எனக்கு சூப்பரா ஹெல்ப்பா வந்ததுப்பா.
3: ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க.
4: ஆமா, அதனால உறவு முறைகளுக்குள்ள கசப்பான அனுபவங்களை மனசுக்குள்ள நினைச்சுக்காம அதை மறந்துட்டோம்னா நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. அந்த மறதி எப்பொழுதுமே வாழ்க்கையில நன்மை பயக்கும்பா.
3: ஓகே, நான் நன்றி. என்ன உங்க கருத்துக்கு, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல்னா வேணும்?
4: படையப்பா இந்த திரைப்படம், இதுல இருந்து மின்சார பூவே பெண் பூவே அந்த பாடல ஒளிபரப்புங்க.
3: கண்டிப்பா தந்துடலாம்னா. தேங்க்யூண்ணா.
4: தேங்க்யூப்பா.
3: தேங்க்யூண்ணா. வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு சில விஷயங்களை மறக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு சம்பவம் அது மறக்க முடியாது. இந்த மாதிரி இந்த ஐடி கொண்டு போகாமல் இருக்கிறது, இல்லை எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த அது என்ன நுழைவு சீட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது கொண்டு போகாமல் இருக்கிறது, இல்லை பேனா மறந்துட்டு போகிறது, பேடு மறந்துட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் மறக்கக்கூடாது. ஆனால் நம்ம உறவு முறைகளுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனை வருது, இல்லை நம்மளை திட்டாங்க, ஏன் நம்ம வீட்டிலேயே நம்ம அம்மா அப்பா நம்மளை திட்டாங்கன்னா அதை மறக்காமல் அப்படியே நம்ம மைண்டில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு சில விஷயங்கள் உறவு முறைக்குள்ளே மறக்கிறது அப்படிங்கிறது, மறதி ஒரு விஷயத்தில் தவறு அப்படின்னு சொன்னாலுமே மறதி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக வேணும், மறந்துட்டா அந்த லைஃப் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததா ராஜ் அவங்க கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில நேரம் இருக்கும். அந்த வகையில் மறதினால ஏற்பட்ட மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு.

ஒரு சில ரெகுலராக வர்றவங்கெல்லாம் வரல, இருந்தாலுமே பரவாயில்ல வீட்டில் இருந்தே கேட்டுகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு உள்ளே போயிடலாம். மறதிங்கிறது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வகையில் இருக்கிற விஷயம்தான். சில நேரங்களில் அது நம்மளை சிரிக்க வைக்கும், சில நேரங்களில் சிந்திக்க வைக்கும். ஆனால் மறதி நல்லதா கெட்டதான்னு ஒரு வார்த்தையில் முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா சில விஷயங்களை மறந்துட்டு கடந்து போகிறதால நிம்மதி கிடைக்கலாம், சில விஷயங்களை நினைவில் வச்சிருக்கிறதால வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கணும். தவறு நடந்துட்டால் அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காம அடுத்த முறை அப்படி ஒரு தவறு நடக்காமல் பாத்துக்கணும். அதே மாதிரி மறதி நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு அதிகமானா அதை அலட்சியப்படுத்தாம கவனிக்கணும். நம்மள மாதிரியே மத்தவங்களுக்கும் சில விஷயங்களை மறக்கலாம். அதுக்காக அவங்களையே அவங்கள உடனே கேலி செய்யவோ குறை சொல்லவோ வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவுவோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சாதாரணமாக இருக்கலாம், அதுவே இன்னொருத்தருக்கு பெரிய சிரமமாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எதை மறக்கணும் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நம்மளால் தேர்ந்தெடுக்க முடிஞ்சால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் இல்லையா? அதனால் மறதியை பார்த்து பயப்படவும் வேண்டாம், அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஞாபக சக்தியை நல்லா வச்சுக்க முயற்சி செய்யலாம். மறதியால் சிரமப்படுறவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலாம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் நினைவில் வச்சிருக்க முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை நல்லா கொண்டு போக வேண்டிய விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய கருத்துக்களை வந்து நேயர்கள் தந்தீங்க, நான் தந்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பசங்களுக்கு பொன்மகன் சேமிப்பு திட்டம் என்று இருக்கிறது, பிபிஎஃப் என்னும் பொன்மகன் சேமிப்பு திட்டம். அதுல வந்து எந்த பொதுமக்கள் வேணா சேர்ந்துக்கலாம். அதுல வந்து என்ன எப்படின்னா 7.1 வட்டி கிடைக்குது. அதுலயும் இப்ப உதாரணத்துக்கு வந்து அதுல மினிமம் வந்து 500 ரூபாய், குறைந்த டெபாசிட் 500 ரூபாய் ஒரு ஃபினான்ஷியல் இயரில், மேக்ஸிமம் வந்து 1.5 லட்சம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் மாதம் கட்டுறாங்க அப்படின்னா, அவங்க 15 வருஷம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த அவங்க கட்டுற தொகை 1,80,000. அவங்க 15 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்த்து அவங்களுக்கு 3,25,000 கிடைக்கும். இது என்னென்னா அவங்க கட்டுற பணத்துக்கு வட்டிக்கு வட்டி கொடுக்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னும் வட்டிக்கு வட்டி கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து அந்த வட்டியே வந்து 1,45,000 கட்டின 1,80,000 தொகைக்கு 1,45,000 வட்டி சேர்த்து 3,25,000 ரூபாய் கிடைக்கும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நெய்தல் பெண்ணே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஒன்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரே நேரத்துல 2 முதலாளிக்கு கீழே ஒரு மனுஷனால விசுவாசமா வேலை செய்ய முடியாதுன்னு. அப்படி செஞ்சா கூட ஏதாவது ஒரு செயல்ல வந்து சுதப்பல் வரணும். ஆனா இப்பெல்லாம் ஒரே முதலாளி கீழே ஒருத்தங்களுக்கு 2 வேலைய கொடுத்தா கூட செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு புலம்புறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆனா ஒரு பெண், அதுலயும் 78 வயசான ஒரு பெண், தன்னுடைய இந்த வாழ்நாட்கள்ல ஒரு பேச்சாளராகவும் ஒரு பாடகராகவும் பேராசிரியராகவும் தமிழக அரசோட தகவல் ஆணையராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தானங்க. அதாவது ஒரு சில செயல்கள்லாம் நம்ம அந்தந்த வயசுலாம் செய்ய முடியும், அதுக்கப்புறம் நம்மளால செய்ய முடியாதுன்னு இப்ப இருக்கிற நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க. அதாவது அது உடல் அளவுலயா இருக்கட்டும் இல்லைன்னா மனதளவுலயா இருக்கட்டும். ஆனா நம்மளோட இன்னைக்கான நெய்தல் பெண் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே நம்ம ஒரு வேலையில கவனம் செலுத்திட்டு அதுலயே இருந்துடக்கூடாது, அடுத்தடுத்து என்ன வேலை செய்யலாம்னு திட்டம் போட்டு அதோட செயல்பாடுகள்ல நம்ம இறங்கணும். நமக்கு வயசாகிட்டுன்னு சொல்லி நம்ம முடங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட முதுமை வந்து நமக்கு சாபமாயிரும். அதோட நம்ம தன்னம்பிக்கையா இருக்கணும், யாரையும் எதுக்காகவும் சார்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில்ல பிறந்தவங்க தாங்க முனைவர் சாரதா நம்பி ஆரூரன். சின்ன வயசுல இருந்தே கோவிலுக்கு தினமும் போறதால கோவில்ல போடுற பாட்டு எல்லாமே இவங்களோட மனசுல நல்லா பதிஞ்சு இவங்களும் நல்ல பாடம் ஆரம்பிச்சிருக்காங்க. இசை மேல இருந்த அதிகபட்ச ஆசையினால இசைய சரியான முறையில கத்துக்கிட்டு பாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு வானொலி நிலையத்துல பி கிரேட் ஆர்டிஸ்டா வேலையும் பார்த்திருக்காங்க. இவங்க கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களோட கணவருக்கு லண்டன்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமே, தன்னோட கணவர் கூட சேர்ந்து லண்டனுக்கும் கிளம்பி இருக்காங்க. பொதுவாவே ஒருத்தங்க ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்கள இனிமேல் நீ வேலைக்கு போக வேண்டாம், வீட்டுல இருந்தே எல்லாரையும் பாத்துக்கணும் சொன்னா ஒரு சிலர் இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னு இருந்துருவாங்க. ஆனா சில பெண்கள் வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஏன்னா என்ன சூழ்நிலையில அவங்க அந்த வேலைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அதே மாதிரிதான் சாரதா மேம். ஆனா அவங்கள கட்டாயப்படுத்தல, இருந்தாலுமே லண்டனுக்கு போனதுமே அங்க இருக்கிற ஒரு பிரபலமான வானொலி நிலையத்துல வாய்ப்பு கிடைச்சி இசையையும் தமிழையும் ஒண்ணு சேர்த்து 1976 வரைக்கும் ஒரு நிகழ்ச்சிய பண்ணிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பையுமே வாங்கியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க பெரிய புராணத்தை எழுதின சேக்கிழார் பிறந்த ஊரு தான் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற குன்றத்தூர். அங்க ஒவ்வொரு வருஷமும் சேக்கிழாருக்காக ஒரு விழா நடக்கும். அந்த விழாவில் சொற்பொழிவு கொடுக்கிறதுக்காக இவங்களோட மாமா இவங்களை வர சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு தலைமை தாங்கின மாப்போ சிவஞானம் ஐயா அவங்க முன்னாடி இவங்க திருவந்தாதி பாடல்களை பாடி அதுக்கான விளக்கத்தையும் அருமையா கொடுக்க அவங்க ஊக்கப்படுத்தினது இன்னுமே இவங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாவே இருந்திருக்கு. அதோட இருந்தாங்களா இல்லையே, 30 வருஷமா ஒரு கல்லூரியில பேராசிரியரா பணி செஞ்சு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் 2008 இருந்து 2011 வரைக்கும் தமிழக அரசின் தகவல் ஆணையரா வேலை செஞ்சிருக்காங்க. அந்த சமயம் 3000 மேல வழக்குகளுக்கு தீர்ப்பும் சொல்லிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வயசு 78. இந்த வயசுலயும் பிரஷர் கிடையாது, சுகர் கிடையாது, நல்லா தூங்குறாங்க, என்னெல்லாம் சாப்பிடன்னு தோணுதோ எல்லாமே சாப்பிடுறாங்க, எங்கெல்லாம் டூர் போகணும்னு தோணுதோ அங்க எல்லாம் போறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க நிறைவா பண்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்க கிட்ட இருந்த தன்னம்பிக்கை. அதே மாதிரி யாரையும் சார்ந்து இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு பெண்ணால அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு இவ்வளோ யோசிச்சு வேலைகளை பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியந்தாங்க. ஆனா முனைவர் சாரதா நம்பி ஆறுரன் அதை செயல்படுத்தி காட்டியிருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை முறை எல்லா பெண்களுக்குமே ஒரு முன்மாதிரியாகவும் தன்னம்பிக்கை கொடுக்கும்னே நம்புறேன். சாரதா மேம்க்கு கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: Can you feel her? Is your heart speaking to her?

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சோசப்பு. மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பாக்குறேன். என் வயசு 62. 35 வருஷத்துக்கு முன்னாடி கோட்டப்பட்டத்துல உள்ளூர் போட்டில் கடலுக்கு போயிருந்தோம். 3 பேர் தான் கடலுக்கு போவோம். 3 பேர் கடலுக்கு போனாக்கி அங்கேருந்து ஒரு போட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சு, கீர் வேலையாயிடுச்சு. அதோட எந்த இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடல் ரிப்பேராக போன உடனே ஒரு 6 நாளாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லையா, அந்தளவுக்கு இருந்தான். 2 பேரும் மயங்கிட்டாங்க. ஒருத்தர் மயங்கிட்டார், ஒருத்தர் அவர் கண்டிஷன் தப்பி போயிட்டார், இன்னொருத்தர் கொஞ்சம் பேசி நாங்கள் 2 பேரும் இருக்கோம். நான் அணியத்தில் உட்காந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்கறதுக்காண்டி அங்கேருந்து காற்று வீசிக்கிட்டே அந்த துண்டு எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு ஏதாவது கருப்பு தெரியுமா கருப்பு தெரியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி மறுவா ஒரு 3 நாள் கழித்து நண்டு வலை விடுறதுக்காண்டி ஒரு வண்ணம் ஓடிடுச்சு. வண்ணம் ஓடிட்டு எங்கள் வளாஞ்சி பக்கத்திலேயே கொடியை நட்டிக்கிட்டு கொடியை தூக்கி போட்டு வலை விட்டாங்க. மழை விட்ட உடனே அவர் சொன்னார், எங்களால் இழுத்துட்டு போக முடியாது, நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம். என்ன ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த கொடி பிடிக்கும் போது நீங்கள் எங்களோட வாங்க, வந்து எங்களோட கடலுக்கு போங்க, கடல் அந்த போட்டில் வந்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போட்டை இழுத்துட்டு வந்துடலாம். அப்போ 2 பேரை போட்டுட்டு நான் மட்டும் என்னை இறக்கி விட்டு நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அவர் கொஞ்சம் மயங்கிட்டார், இன்னொருத்தர் மயங்கிட்டார். தெளிவாக இருந்தோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு சேதாவட்டத்துக்கு வந்துட்டேன். ப்ளஸ் உடனே எங்கள் ஓனரை போய் பார்த்தேன், அந்த போட்டு ஓனரை. அவர், ஏன்ப்பா அவர் 2 பேரையும் விட்டுட்டு நீ மனசு எப்படி வந்த, 2-3 பேரும் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசினேன். அதோடு என்ன பண்ணியிருந்தார், நீங்கள் ரெடி பண்ணுங்கள், ஏதாவது சாப்பாடு அவர் அவங்கள வாங்கிட்டு போகணும், காலையில் 5 மணிக்கு தான் போவாங்க போட்டு வல்லம் வலை பிடிக்க, எப்படியும் 8-10 மணி அங்கே வலை பிடிக்கிற இடத்துக்கு. நான் அந்த ஓனரும் இன்னொருத்தர் வந்து அந்த போட்டில் வந்தோம். வந்து திரும்பி அந்த கொடியை பார்த்து போட்டை கெட்டியே இழுத்துட்டு வந்தோம். 6 நாளாக கடலில் நடந்த அனுபவம் எனக்கு சரியான அனுபவம், பயங்கரமான அனுபவம். அது அப்புறம் ஓனர் எங்களை ரொம்ப பேசினார், ஏன் நீங்கள் போட்டு போனால் போயிட்டு போகுது, ருக்மான் சொல்கிறவர் ஓனர் கோட்டப்பட்டத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்போ, ஒரு 7-8 போட்டு போட்டிருந்தார். கஞ்சியை கரைச்சி அவங்களுக்கு வாயில் ஊற்றி திரும்பி இழுத்துட்டு வந்தோம். அது என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. 6 நாள் கடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

பிறந்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, உடல் மெலிஞ்சவங்க, ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க எள்ளு சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுல இருக்கிற நார்ச்சத்து, புரதம், இரும்பு சத்து மாதிரியான சத்து வந்து அவங்களோட உடலுக்கு வலுவூட்டி அவங்கள வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொழுத்தவனுக்கு கொள்ளு, அதாவது உடல் பருமன் அதிகமா இருப்பாங்கல்ல, சோ அவங்க வந்து கொள்ள சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட உடல்ல இருக்கிற கொழுப்ப கரைச்சி உடல் எடைய குறைக்க உதவும். இதுதாங்க இந்த பழமொழியோட அர்த்தம். சோ இப்ப இருக்கிற நிறைய பேரு உடல் எடை அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியோ தேடி பிடிச்சி நிறைய பேர்கிட்ட கேட்டு இந்த கொள்ளு இருக்குல்ல, இந்த கொள்ளை நைட்டு ஊற வச்சு காலையில சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதையே பொடியா அரைச்சி காலையில ஒரு கப் சுடுதண்ணில கலந்து குடிப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த சாதத்து கூடையுமே சேர்த்து சாப்பிடுவாங்க. சிலர் வந்து கஞ்சி வச்சு குடிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, சளி இருக்கிறவங்களுமே இந்த கொள்ளை வந்து சூப் வச்சு குடிப்பாங்க. கொள்ளை சாப்பிட்றதால நம்ம உடம்புல சர்க்கரோட அளவை கட்டுப்படுத்தும், சிறுநீர் கற்கள் உருவாகிறது தடுக்குன்னு நிறைய நன்மைகளை நம்ம உடலுக்கு தருது இந்த கொள்ளு. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லவும் இன்னைக்கு நம்மளோட நெய்தல் பண் நிகழ்ச்சியில் கொள்ளு பொடி செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலான்னு சொல்ல போகிறேன் தானே நீங்கள் நினச்சிருப்பீங்க? அதுதான் இல்லை. இன்னைக்கு நம்ம கொள்ளு பயிரை வச்சு முறுக்கு செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பின்ன நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. எவ்வளோ உணவுப் பொருட்கள் புதுசு புதுசாக வந்தாலுமே இந்த முறுக்குக்கு இருக்கிற இடம் மட்டும் எப்போவுமே குறையிருந்தாங்க சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அதிகமாக விரும்பி சாப்பிட்றது வந்து இந்த முறுக்கு தான். சரி, இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொள்ளு பயிறு முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, கடலை மாவு ஒரு 2 கப் எடுத்துக்கணும், பச்சரிசி மாவு 1 கப்பு, கொள்ளு பயிரை வந்து வேக வச்சு அதை விழுதா அரைச்சி எடுத்து 1/2 கப் எடுத்துக்கணும், கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் எண்ணெயும் தேவையான அளவு எடுத்துக்கணும். இது ரொம்பவுமே ஈஸியான முறையில் செய்யக்கூடிய முறுக்கு தாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, எண்ணெய் தவிர மற்ற எல்லா பொருட்களையுமே ஒன்றா ஒரே பாத்திரத்தில் கொட்டி, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்ல, ஸோ அந்த மாவோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி மென்மையாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எப்படி முறுக்கு சுடுவோமோ அதே மாதிரி முறுக்கு மாவை பிழிஞ்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, கொள்ளு பயிறு முறுக்கு ரெடி. ஸோ முறுக்கு ஆறுனதும் நம்ம கொஞ்சமாக கவரில் போட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகளில் கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நல்ல குவாலிட்டியான கவராக பேக் பண்ணி அதில் இந்த முறுக்கு பற்றின டீட்டெயில்ஸையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை பேக்கரிகளில் கொடுத்து கூட நம்ம 1/2 கிலோ 1 கிலோன்னு நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. இந்த முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸியான முறையாக இருக்கிறதுனால கட்டாயமா சுய தொழில் செய்யணும் நினைக்கிற பெண்கள் இதை செஞ்சு கூட விற்பனை பண்ணி லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: மக்களின் கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்ல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பூச்சி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் நைட் நேரத்துல நம்ம தூக்கத்துல நம்மளுக்கு தண்ணி குடிக்கன்னு தோணுச்சு எந்திரிச்சு நம்ம கிச்சனுக்கு போனோம்னா குடும்பம் குடும்பமா அங்க இங்கேயுமா ஜாலியா ஓடிட்டு இருப்பாங்க. சரி, செவனேனு இருந்தா பரவாயில்லையே நம்ம நினைச்சோம்னா பாத்திரத்துக்கு மேல ஓடுறது, ஏதாவது சாப்பாடு திறந்து வச்சிருப்போனா அதுக்கு மேல யாரின்னு டான்ஸ் ஆடுறது. சரி, விளையாடிட்டு போட்டுன்னு விட்டாலுமே அவங்க விளையாடுற விளையாட்டால நம்மளோட உடம்புக்கு தானே பாதிப்பு வருது, யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. ஆமாங்க, இந்த கரப்பான்பூச்சி தான். அப்படி நம்ம வீட்டுல கரப்பான்பூச்சி வந்தா யாருக்கு திட்டு விழும்? முதல்ல கட்டாயமா அங்க இருக்கிற பெண்களுக்கு தான். வீட்டை சுத்தமா வைக்கல, பாத்ரூம் நீட்டா இல்ல, வீட்டை சுத்தி குப்பையா இருக்கு, தண்ணீர் அங்கங்க தேங்கி இருக்கு, அதனாலதான் வருதுன்னு என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அவங்க கிட்ட சண்டையும் போட முடியாது. ஆனா கரப்பான்பூச்சி எதனால வருது, அது வராம இருக்க நம்ம என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கலாம்ல. அதைத்தான் இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. கரப்பான்பூச்சி எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிச்சன்ல இருந்தும் பாத்ரூம்ல இருந்தும் ஒரு ஓஸ் போகும்ல, சோ அதுலதான் இது அதிகமா இனப்பெருக்கம் செய்யும். சோ கரப்பான்பூச்சியை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நம்ம ஒரு சில எளிமையான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணா கூட நம்ம கட்டாயமா கரப்பான்பூச்சியோட வளர்ச்சிய தடுக்கிறதோட நம்ம வீட்டுக்குள்ள வராமலும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். முதல்ல நம்ம கிச்சனை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அதாவது கரப்பான்பூச்சி வந்து நம்மளோட உணவு பொருள் அப்புறம் அதோட வாசனைனாலதான் அதிகமா ஈர்க்கப்படுதான் நம்ம கிச்சனுக்குள்ள வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சமையல் அறையில ஏதாவது ஒரு சில உணவுப் பொருட்கள் கொட்டி இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், தூங்க தானே போறோம், காலையில வந்து மொத்தமா கூட்டிக்கலாம் அப்படின்ட்டு போட்டு போயிருவோம். ஆனா அதுதான் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஒரு சின்ன துண்டு உணவு கீழே விழுந்துட்டா கூட அப்பமே அதை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுறணுங்க. அதே மாதிரி டஸ்ட்பினை நம்ம எப்பவுமே மூடி போட்டுதான் யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் அப்புறம் அடுப்புக்கு கீழே நம்ம டெய்லியுமே நீட்டா சுத்தம் பண்ணிடணும். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம தண்ணி அதிகமா தேங்கி இருக்கிற இடத்துலயுமே இந்த கரப்பான்பூச்சி அதிகமா வரும். நம்ம யூஸ் பண்ற நேரம் போக மற்ற நேரங்கள்ல அது பாத்திரம் கழுவுற இடமா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம குளிக்கிற இடமா இருக்கட்டும், அது ஈரம் இல்லாம நம்ம பாத்துக்கணும். அது கூடவே ஏதாவது நீர்க்கசிவு இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணணும். ஒருவேளை ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா நல்ல காற்றோட்டம் அந்த இடத்துக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம கதவை திறந்து வச்சு அந்த மாதிரி கூட பாத்துக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விரிசல். ஒரு சின்ன சின்ன விரிசல் கூட ஒரு பிரச்சனை தாங்க. சின்ன ஓட்டை அப்புறம் விரிசல் இருந்தாலுமே அது வழியாகவும் இந்த கரப்பான்பூச்சி வந்து வீட்டுக்குள்ள வந்துடும். அதனால வீட்டுல எங்கேயாச்சும் விரிசல் இருந்துச்சுன்னா நம்ம சிமெண்ட் போட்டு அடைச்சிடணும். அப்புறம் இந்த கம்பி ஓஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அது போற பகுதிகளையும் நம்ம அந்த இருக்கிற ஓட்டைய நம்ம அடைச்சிடணும். நம்ம வீட்டுல இருக்கிற அட்டைப்பெட்டி அப்புறம் இந்த மசாலா ஜாமான் வாங்கின பை இது மூலமாவுமே நம்ம வீட்டுக்குள்ள கரப்பான்பூச்சி வரும். இந்த கரப்பான்பூச்சிய நம்ம வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் வச்சு கூட நம்ம இத வராம பண்ணலாம். ஆனா நம்ம மருந்து போட்ட அந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களோ இல்ல நம்ம வளர்க்கிற செல்ல பிராணிகளோ அதனால பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நம்ம கெமிக்கல் யூஸ் பண்றத தவிர்த்துட்டு கிச்சன்ல சமையலுக்கு யூஸ் பண்ற ஒரு சில பொருட்களை வச்சு கூட நம்ம வீட்டுக்குள்ள கரப்பான்பூச்சி வராம நம்ம தடுத்துக்கலாம். அது என்ன பொருள்னா, முதல்ல பிரியாணி இலை, எலுமிச்சம் தோல், அப்புறம் ஆரஞ்சு தோல், இது எல்லாமே கரப்பான்பூச்சிக்கு வெறுப்ப உண்டாக்கும். அதே மாதிரி மிளகு கீரை எண்ணெய், வாசனை எண்ணெய், வேப்பெண்ணெய், இந்த எண்ணெய் எல்லாத்துலயுமே நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம அந்த கரப்பான்பூச்சிக்கு மேல தெளிச்சு விடலாம். கண்டிப்பா கரப்பான்பூச்சி இறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஒரு உயிரை கொள்றது பாவம்ல. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த செயல்கள் எல்லாம் பண்றதை விட நம்ம வீட்டை நம்ம சுத்தமாகவும் ஈரப்பதம் அதிகம் இல்லாமலும் பாத்துக்கிட்டோம்னா கரப்பான்பூச்சியும் வராது, நம்மளோட உடல் ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கும். சோ இப்படி கரப்பான்பூச்சி வீட்டுக்குள்ள வராம பாத்துக்கிறதே பெண்களோட முக்கியமான வேலைன்னு கூட சொல்லலாங்க. நிறைய வீடுகள்ல, ஒரு சில வீடுகள்ல அந்த கரப்பான்பூச்சி வராது. அப்படின்னா நீங்களே உங்களுக்குள்ள நினைச்சுக்கோங்க, உங்க வீட்டை நீங்க சுத்தமாகவும் தண்ணி தேங்காவும் நீட்டா பாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். சோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தி பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னே

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னக்கா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 வருஷமா கடலுக்கு போறேன். அப்ப

0: பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. ராகிங் இந்த வார்த்தையை கேட்காதவங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு சிலர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் இந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி பல துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இந்த மேற்படிப்பு படிக்க போவாங்கல்ல, சோ அந்த எல்லா மாணவர்களுமே இதை தாண்டி தான் வந்திருப்பாங்க. சாதாரணமா இந்த ராகிங்ல வந்து சின்ன விஷயத்துல ராகிங் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சில நேரங்கள்ல மாணவர்கள் வந்து மனவேதனைப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இது இருந்துச்சு. இதுல வந்து ஆண்கள் தான் கஷ்டப்பட்டாங்க, பெண்கள் தான் கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சமமான முறையில பாதிக்கப்பட்டாங்க. இப்படி நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டு நிறைய மாணவர்களோட உயிர் இழப்புகளும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதுல முக்கியமா இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான காரணமா இருந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சரிக்கா தாங்க. இந்த மாணவியோட துயர சம்பவத்துக்கு அப்புறம்தான் ராகிங் பண்றதுல இருந்து பெண்களை பாதுகாக்கணும்னு சிறப்பான சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது 1997 இதுக்கான தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு மாணவரோ இல்ல ஒரு மாணவியோ துன்புறுத்தப்பட்டாங்கன்னா அவங்கள துன்புறுத்தின அந்த நபருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ இது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுல நடந்துட்டு இருந்தது, இப்ப குறைஞ்சி கண்ணுக்கு தெரியாத அளவுல ஒரு சில இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது காலேஜ்ல இருந்து மாறி இப்போ ஸ்கூல்லயுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ எல்லாத்துக்குமே தவறான முடிவு எடுக்கிறது ஒரு தீர்வு ஆகாதுங்க. இதுல பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலுமே பொது வழியில நேரடியா நீங்க கேலி கிண்டலுக்கு உட்பட்டு மனதளவுலயோ இல்ல உடல் அளவையோ பாதிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துல போய் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்ல நீங்க சமூக ஊடகங்கள் மூலமா பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா சைபர் கிரைம் போர்ட்டல் மூலமாகவும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வேலை பார்க்கற இடத்துலதான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா வேலை பார்க்கிற இடத்திலேயே புகார் குழுன்னு ஒண்ணு இருக்கும். சோ அவங்க கிட்ட போய் கூட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா சிறப்பான உதவி என்னன்னு ஒண்ணு இருக்கு, அதாங்க 181. கூட நீங்க கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை, உங்களுக்கு இதே மாதிரி தவறான செயல்கள் நடந்துச்சுன்னா நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கூட சொல்லலாம். இல்ல நான் வந்து ரோட்டோரமா நிக்கிறேன் அப்படின்னா உங்க பக்கத்துல இங்க மகளிர் போலீஸ் நிலையங்கள் இருந்தா கூட நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாங்க. சோ எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வுன்னு ஒன்னு கண்டிப்பா இருக்கும். அவசரப்படாம நம்ம பொறுமையா செயல்பட்டோம்னா எந்த பிரச்சனையுமே நம்ம எதிர்த்து போராடலாம். குறிப்பா பெண்கள் ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலே உங்களுக்கான உதவி என்ன 181. சோ அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகளை சொல்லி நீங்க தீர்வும் கேட்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாமதி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. இன்று உயிரிலே கலந்தது மற்றும் இயற்கை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாண்டியம்மாள். நான் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தது, மிக சின்ன பழ கிராமம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். என் கணவரும் கடலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னே வந்து என்னையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு சின்னப்பாலுமே முழுசாக தெரியாது. எத்தனை வீடு இருக்குது, வீடு எங்கே இருக்குது, யார் பேர், எந்த விவரமே தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே என் குழந்தைய நானும் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னை ஒரு பாமன் ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு வார்டு உறுப்பினராக ஊர்லேருந்து சுயேட்சையாகவே எடுத்து வச்சாங்க. அந்த நேரம் நிறைய அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக நினச்சேன். நிறைய பிஎம்ஏ வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து 60 வருஷமாக அவங்க புறம்போக்கு இடத்துல தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 10 பேருக்கு வந்து நான் பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் 24 லட்சம் ரூபாய்க்கு கடல் தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது எந்த ஆஃபீஸில் போய் எப்படி பேசணும், எப்படி போய் நம்ம மீனவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, நம்ம கிராமத்துக்கு என்னென்ன தேவைகளோ அதை போய் கலெக்டர் சந்திக்கிறது, மின்சாரத்தை பற்றி கேம்பில் போய் மின்வாரியத்தில் அவங்ககிட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 5 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கலை. எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பு என் கிராமமும் கொடுக்குறாங்க. என் கிராமத்தலைவர் வந்து நான் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் என் கூடவே வருவாங்க. அதேமாரி கிராமத்தில் என்ன நடந்தாலும் என்னை எங்கேயுமே என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மனு எழுதி கொண்டுக்கிட்டு போவோம். அப்புறம் அதேமாதிரி இந்த பாசி எடுக்கிற பற்றி வெளிநாட்டில் இருந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குன்னு தெரியல. என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு, ஆனால் எனக்கு பாசி எடுக்க தெரியாது. அப்போ பாசி எடுக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கிட்ட பேட்டி கேட்பாங்க, எப்படி எடுக்கிறீங்க, இந்த தொழிலை பற்றி என்ன, இந்த தொழில் போகிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதுக்கு மாற்று தொழில் ஏதாவது வேணுமா, எங்களால் ஏதாவது உதவி தேவைப்படுதா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து இவ்வளோ விஷயம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சவர்களுக்கு எப்பவுமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று உயிரிலே கலந்தது மற்றும் இயற்கை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: அன்பு ரமி ரசிகர்களுக்கு காந்தனின் வணக்கம். ஒரு சிறிய விடயம், புயல் அடித்த தேசத்துக்கு பின்பு நான் காந்தனின் காத்தியை 27 என்னும் ஒரு இசை தொகுப்பை வளைத்திருக்கிறேன். இன்னும் 3 வாரங்களில் உங்கள் கரங்களில் அது வந்து சேரும். அது வேகம் கொண்ட சினிமா காலத்தில் இதில் போட்டியிட்டு ஜெயிப்பேன். நன்றி. காந்தன்.

0: எங்கு தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உயிரிலே கலந்தது மற்றும் இயற்கை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அடிக்கப்பட்ட இருக்கு

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www

தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழு கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் என ரெண்டு திட்டங்கள் இருக்கு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம், கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம். இதுல வந்து 19 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் யார் வேணாலும் சேரலாம், பொதுமக்கள் யார் வேணாலும் சேரலாம். இதுல வந்து குறைந்த பிரீமியம், அதிக போனஸ். அதுக்கப்புறம் வந்து அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு இருக்குது. அடல் பென்ஷன் யோஜனான்னா, இப்போ பொதுமக்கள் வந்து அவங்கள இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ப்ரைவேட் ஸ்டாஃபு, ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா. இதில் வந்து பொதுமக்கள் யார் வேணாலும் நமக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம். அதில் வந்து 19 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு மாதம் 1000 ரூபா பென்ஷன் வேணும்னா அப்படின்னா 19 வயசில் இருக்கவர் மாதம் 250 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ப்ரீமியம் கட்டினா போதும். 40 வயசு வரைக்கும் கட்டணும். அதுக்கப்புறம் அவருக்கு 60 வயசுக்கு அப்புறம் மாதம் மாதம் வந்து பென்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அதில் வந்து 60 வயசுக்கு அப்புறம் அவர் பென்ஷன் வாங்கிக்கலாம். சப்போஸ் அவர் இன்சூரண்ட் அவர் இறந்து போயிட்டார்னா அவரோட நாமினிக்கு வாங்கிக்கலாம். இதே மாதிரி அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்திலையும் அதே மாதிரி அவங்க வந்து மெச்சூரிட்டி ஏஜில் அவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா அவங்களோட நாமினிக்கு வாங்கிக்கலாம். அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் பொதுமக்கள் சேர்றதுன்னா அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், ஏதாவது பேன் கார்டு, டிசி, மார்க் ஷீட்டு, இல்லாட்டி பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு. அது வந்து 19 வயசுலேருந்து 55 வயசு உள்ள பொதுமக்கள் சேரலாம். இப்போ ஒரு 19 வயசில் ஒருத்தர் வந்து அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் எடுக்கிறாருன்னா மாதம் 875 ரூபா கட்டினா போதும் அவருக்கு ப்ரீமியம். அவர் கட்டது வந்து மொத்த தொகை வந்து 55 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி எடுக்கிறாருன்னா 430,000 கட்டுறாரு. அவருக்கு கிடைக்கிறது வந்து 1,566,000 கிடைக்கும். இதில் அவர் கணக்கு துவங்கியதுலேருந்து 3 வருஷம் கழித்து லோன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து அவருக்கு ஏதாவது கட்டினவருக்கு இறப்பு நேரிட்டால் அவருக்கு எப்படின்னா, அவர் 5 லட்சம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காருன்னா 5 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக நாமினிக்கு அவர் எத்தனை வருஷம் அந்த ஸ்கீமில் இருக்காரோ, அந்த திட்டத்தில் இருக்கிறாரோ, அது வரைக்கும் இல்லைன்னா போனஸ் கிடைக்கும். இதில் வந்து போனஸ் எப்படின்னா எண்டோமெண்ட் அஷூரன்ஸுங்கிற குறித்த கால காப்பீடு திட்டம். அதில் வந்து ஒவ்வொரு 1000 ரூபாய், இப்போ 5 லட்சம்னா 5 லட்சத்தில் எவ்வளோ 1000 ரூபாய், 5,200 ரூபா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் போனஸ். ஸோ எத்தனை வருஷம் அவர் வந்து அந்த திட்டத்தில் இருக்காரோ அத்தனை வருஷத்துக்கு அவ்வளோ போனஸ் கிடைக்கும். சப்போஸ் வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து திட்டம் ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்தில் இறந்து போயிட்டாருன்னா 5 லட்சம் முழுசாக கிடைக்கும். அது போக அவர் 2 வருஷம் அந்த திட்டத்தில் இருந்ததுக்கான போனஸ் கிடைக்கும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நான் பலதரப்பட்ட கூட்டத்தில் பேசி சமீப காலத்தில் பேசியிருக்கிறேன். இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் முன்னாடி என்ன பேச சொல்லுவாங்க, எல்கேஜி யூகேஜி அந்த குழந்தைகள், அப்போ நான் எப்போ முடிக்கணுங்கிறத எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு அறிகுறி, அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா மொதல் வரிசையில் இருக்கிறது அப்படி தரையை கீறும். ஏற்றுனா அது போதும் அப்படின்னா அதுக்கு முடிச்சுக்கோன்னு அர்த்தம். அதை பார்த்து தான் நம்ம முடிச்சுக்கிறது வழக்கம். கொஞ்சம் பெரிய ஹைஸ்கூல்னா யாராவது பசங்க 2-3 பேர் கொட்டாவி விடுவாங்க, அதை பார்த்து அதை முடிச்சுக்கிறது வழக்கம். கல்லூரின்னா விசில் அடிப்பாங்க யாராவது 1-2 பேர். இப்படி எனக்கு பலதரப்பட்ட எப்போ முடிக்கணுங்கிறதுக்கு அப்படிலாம் அறிகுறி உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த முதியோர் இல்லங்கள் இருக்குது பாருங்கள், முதியோர் இல்லம், பென்ஷனர் அசோசியேஷன்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், எல்லாம் 60-70 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அவங்க கூட்டத்தில் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், அவங்களும் அசையாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா காது கேட்காது. அது எனக்கு அப்புறம்தான் தெரியும். பேசி முடிச்சுட்டு இறங்கி போனால் அந்த முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவர் நாற்காலில், என்ன சார் முடிச்சிட்டிங்க போல் இருக்கு அப்படிம்பார். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க, அதான் இறங்கி வந்தீங்கல்ல. அதனால் அது மாதிரி கூட்டத்தில் ஒன்றும் எனக்கு வந்து சுத்தமாக யாரும் இருக்கக்கூடாது எதிரில், இல்லைன்னா அந்த முதியோர் இல்லை மாதிரி அப்படி காது கேட்காதவங்களாம் உட்காந்துருக்கணும். இங்கே அப்படி இல்லை, எல்லாம் ரொம்ப விழிப்போடு இருக்கீங்க, காதை திறந்து வச்சுக்கிட்டு. அது மாதிரி என்ன போன்ற ஆட்களுக்கு கொஞ்சம் இது பேசுறதும் என்ன சில பேருக்கு என்னன்னா பேச்சு மைக்க பார்த்ததும் எனக்கு எப்போ நேரம் காலம் தெரியாது, முடிக்கிறதுக்கு தெரியாது. அப்படியும் உண்டு பேச்சாளர்கள் பல ரகம். கும்பகோணத்தில் சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது அந்த ஏற்பாட்டாளரை உட்கார வச்சு நீ முடிக்கணும்னு தோன்றப்ப தலையை சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பெரியவர்களே தாய்மார்களேன்னு உடனே தலையை சொல்லியாங்க. என்னையா அது உள்ளேன்னா இல்லை இது தலை அரிக்குது அதனால சொல்லிடுறேன் நீ வந்து அது வேற மாதிரியாக சொல்லுவேன்னு சொன்னார். ஏன்னா இந்த பேசுகிறவங்களுக்கு அந்த கூட்டம் வந்து பார்த்துட்டா முடிக்கிறது எப்போ முடிக்கிறது என்ன எதுன்னு தெரியாது. அது மாதிரி வந்த பேசுகிற பேச்சு வந்து ஏன்னா பேசுனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எந்த பேச்சை கேட்டாலும் ஒரு தன்னம்பிக்கை வரணுமா கேட்குறவங்களுக்கு, அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரணும், தன்னம்பிக்கை வரணும். அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் அவங்கெல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறாங்க.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு சித்திரவழி, சின்ன பாலத்திலிருந்து பேசுகிறேன். வயசு 50. கடலுக்கு ரெண்டு பேரும் மீனுக்கு தான் போவோம். ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கிடந்துட்டு வருவோம். ரெண்டு பேரும் வந்து இந்த மீனை கொடுத்துட்டு மறப்போறது. சின்ன போட்டுதான், நம்மளுக்கு பெருசு இல்லை. சின்ன போட்டுனால இந்த தீவுக்குள்ளே போவோம். இப்படி தீவுக்கு போய் கடலில் போய் மீன் பிடிக்க போவோம், வருவோம். காற்று வந்துச்சுன்னா வர முடியாமல் நாங்கள் சங்காடி கிடந்தோம் ஒரு நேரத்தில். ரொம்ப கடல் காற்றும் பொங்கிக்கிட்டு அந்த நைட்டு பூரா இல்லை, வலையை பிடிச்சிட்டு ஓடிடும்டுவா தான் மீன் பட்டுருச்சு. மீனை கழிச்சிட்டு ஓடும்டுவாக்க காற்று மழையும் வந்துருச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், குந்தாள முனைக்கு வந்தோம். வந்தோம் வர முடியலை, செத்துற முடியல. இந்த நெசமத்தை கரை சேர முடியாது சொல்லிட்டேன். பாயடிச்சு ஒடியாரம் போதே சொல்லிட்டேன், பாயை இழக்கிருங்க, பாயடிச்சு கொண்டா நான் தண்ணியில் பாய்ஞ்சி ஓடனிலாக்க நான் பாய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. அதோட பாயினா கிழிஞ்சிருச்சு. தாளை பார்த்து தன்னால் மர திருப்பியே தீவுக்க போயிட்டோம். அப்புறம் காற்றுக்குள்ள அந்த ஐயாவையும் ஆத்தாவையும் நேர்ந்து ஓ எப்படியோ தப்பிதவடி வந்துட்டோம். வந்துதான் இங்கே இருந்து கேட்கும்போது நீங்கள் வருவே வருவீன் இருந்தால் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னா தப்பிச்சு பிச்சு வந்து பிள்ளைகளை வளர்த்தோம், வாழ்மையாக்கணும் அப்படி. இன்னொரு தரப்பு வரும்போது நைட்டில் வரும்போது காற்று இல்லாமல் கடந்துச்சு. நைட்டோட நைட்டோடய வந்தோம், காற்று இல்லாமல் கடந்தது எப்படி தான் கடம்புச்சுன்னு தெரியலை. ஓயிடுச்சு பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு, நங்காரம் போட்டாலும் பிடிக்க முடியலை. மலைக்குள்ளே குத்து வச்சுட்டு இருக்கிறேன், தாங்க ஒன்றுமே செய்ய முடியலை. நம்ம பாலத்து முனைக்கு போயிட்டு அங்கேருந்து நைட்டோட நைட்டாக இறங்கி இழுத்துட்டு வந்தோம். அப்புறம் கம்பை வச்சு போட்டு பார்த்தோம், நான் பொட்டலாக இருக்கும் அதுலேருந்து இழுத்துட்டு வந்தேன் நைட்டில். அப்படின்னா போய் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கோம். எத்தனை புயல்லையே போய் போய் தப்பிச்சு வந்துட்டோம். இனிமேல் பொழைக்கிறது இனிமேல் கண்காணமாக தான் இருக்கிறோம். இனிமேல் வயசும் போயிருச்சு, நம்ம பொழப்பும் இருந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
2: ஷர்ட்டு, பைக்கு, காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567-23046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எத்தனை காலம் கனவுகள் கண்டே வாழ்வதற்கு உன்னை காண்பதற்கு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: வாழ்க்கையில ஒரு குடி போறணும் அப்படிங்கறதுதான் ஒரு சிறந்த பேச்சுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அது பண்றது. இதுல என்னன்னா, இந்த மனிதனுக்கு வந்து அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அதை பத்தி சொல்லுவாங்க. நகைச்சுவை குடும்பத்துல வந்து நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சாளர்கள் என்னன்னா, சில பேர் தெளிவா, அதாவது தெளிவா பேசி குழப்பறவங்க இருக்கிறாங்க, குழப்பமா பேசி தெளிவுபடுத்துறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு.

0: குழப்பமா பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள். நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமா இருக்கும், ஆனா அது கருத்து தெளிவா இருக்கும். அதுதான் குழப்பமா பேசி தெளிவுபடுத்துறவர்லாம் பழைய நம்ம சித்தர்கள். தெளிவா பேசி குழப்பறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள். பேச்சாளர்கான் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான் ஒரு திடல்ல. அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவா பேசணும்னு நினைக்கிறவன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், மந்தையில எத்தனை ஆடு பாருக்கு? அப்ப அவன் சொன்னான், ஆடு மேய்க்கிறேன் சார். எதையும் தெளிவா கேட்கணும், நீ கருப்பாட்டை கேட்கறியா வெள்ளாட்டை கேட்கறியா அப்படின்ட்டு இருக்கான். கருப்பாடு அது ஒரு 50 இருக்கு அப்படின்னா, சரி வெள்ளாடு எத்தனை இருக்கு அப்படின்னா அதுவும் 50 தான் இருக்கு அப்படின்றான். இந்த ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்றான் அப்படின்னு சொல்லி, சரி இந்த ஆடெல்லாம் எவ்வளவு புல்லு சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார்? மறுபடியும் தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடு அப்படின்னா 10 கிலோ சாப்பிடும். சரி வெள்ளாடு அதுவும் 10 கிலோ சாப்பிடும். ரெண்டுக்கும் அதே தான் சொல்றான். சரிப்பா இது எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் இந்த ஆடெல்லாம் சார்? திருப்பி திருப்பி சொல்லாதீங்க, தெளிவாக கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடானா? கருப்பாடு தானே 5 லிட்டர் கறக்கும், வெள்ளாடு அது 5 லிட்டர் தான் கறக்கும். இப்படியே இவன் தெளிவா பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான், அப்புறம் எதுக்கு பிரிச்சு பேசுற? ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றேன் இருக்காரு. அப்படி இது ஆரம்பத்திலே கேட்டா சொல்லிட்டு போறேன், ஏன்னா ஏன் அப்படி தெளிவா பிரிச்சு கேக்குறேன்னா, அந்த கருப்பாடெல்லாம் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு சொந்தம். சரி வெள்ளாடு அதுவும் எதிர்த்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம். இப்ப என்ன பேசுனா தெளிவா பேசி குழப்பிட்டு இருக்கான்னு அர்த்தம். எதுக்கு இந்த அறிவுரை சொல்றேன்னா, நான் பேசுறது கூட அப்படித்தான் இருக்கும். அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவா பேசி அவங்களை குழப்பி வச்சோம்னா அவங்க வந்து பின்னாடி பாத்துவாங்க. அதுதான் எங்க ஊர்ல அவங்களுக்கு தெரியும். எனக்கு பேர் என்னன்னா எல்லாம் நல்லா செய்வேன், கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. அதுக்கு இப்பவும் சொல்லுவாங்க, எங்க ஊர்ல ஒரு பெரியவர் கேட்டார், உனக்கு சின்ன வயசுலயே உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படிம்பாரு ஒரு தாத்தா. அது எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு தீர்க்க தரிசனமா? ஆனா இல்ல இல்ல, நீ சின்ன வயசுல கூட ஒரு பொய்யை கூட நெஜ மாதிரி பேசுவேன், அதனால தான் உனக்கு அங்க வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: கற்பனைகளுக்கு ஆலோசனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நானே
3: குரு கோமல்
2: பையன்
3: என்ன
2: சொல்றான்?

பத்து மாத கணக்கல்ல மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன், ஆஹா.

0: கேட்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசையப்பம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசையப்பம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: பொய் சொல்றதுல கொஞ்சம் அதுதான் என்கிட்ட உள்ள குறையே தவிர கொஞ்சம் பொய் சொல்லுவேன், வேற மத்ததெல்லாம் தெளிவா இருக்கும். இதுவே சொன்னாராம், அதாவது கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம். கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் புகார் பண்ணிருக்கிறார், நீ படைச்ச மனுஷன்லாம் பூலோகத்துல பொய் சொல்றாங்க, ரொம்ப எல்லாரும் பொய் சொல்றாங்க, நீ படைச்ச மனுஷன் சரியா இல்ல அப்படின்னு கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம். அப்ப கடவுள் சொன்னாராம், என்னை யாரும் ஏமாத்த முடியாதுப்பா, நான் வந்து அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்னு வச்சிருக்கேன், இங்க பாரு, எதிர்த்தாவில பாரு என்ன தெரியுது அப்படின்னா, பிரம்மாண்டமான செவரு, அதுல லட்சக்கணக்கான எலக்ட்ரிக் பல்புலாம் சொருகிருக்கு, பல்பு சொருகிருக்கு அதெல்லாம். அப்ப கடவுள் சொன்னாராம், புகார் சொன்னவனை கூப்பிட்டு, இந்த பாருப்பா எலக்ட்ரிக் பல்பு, பூலோகத்துல நாம் படைத்த மனிதர்கள் யாராவது பொய் சொன்னா இங்க விளக்கு எரியும், எந்த ஏரியாவில் எவ்வளவு விளக்கு எரியுது அப்படிங்கிறத பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், நான் படைத்த மனிதர்களை ஏமாற்ற முடியாது, எவ்வளவு பேர் எங்கே போய் சொல்கிறாங்கிறது இந்த விளக்கை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். நான் கடவுள் இப்படி சொல்லிட்டு இருக்கும்பொழுது எல்லா விளக்கம் எரிஞ்சுதான். அப்போ புகார் பண்ணவும் கேட்டிருக்கான், இது ஏதாவது ஒயரிங்கில் கோளாறாக இருக்குமா சார், இது ஏன் இப்படி எல்லாம் எரியுது அப்படிங்கிறப்ப கடவுள் சொன்னாரான், இல்லை இல்லை இப்போ பொறு, இப்போ வந்து சிங்கப்பூரில் தென்கச்சி சுவாமிநாதன் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு 15-20 நிமிஷத்தில் சரியாக போடும் அப்படின்னாராம். அப்படி சொல்லுவாங்க என்னை பற்றி கொஞ்சம் பொய் சொல்கிறது, அதுக்காக உங்ககிட்ட வந்து பொய் சொல்ல முடியாது. நான் பொய் சொல்கிறதுனா அந்த முன்னாடி சொன்ன முதியோர் இல்லாம் அங்கே வேணால் சொல்லலாம், எதை சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, அப்படி சொல்லலாம். ஏன்னா இப்போ இதில் என்னென்னா, இவங்க ஐயாக்கள்லாம் இங்கே வந்ததும் பெரியவங்கள்லாம் சொன்னாங்க, எங்கள் மனிதர்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வளர்ந்துருக்கிறார்கள், முன்னாடிலாம் சினிமா நடிகர்களுக்கு தான் இது மாதிரி கூட்டங்கள்லாம் வரும், சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்களை பேசுறவங்களுக்கு கூட்டம் வர்றது வந்து ஒரு பெரிய ஆரோக்கியமான அறிகுறி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்னு சொன்னார். அப்படி ஒன்றும் கவர்ச்சியான முகமா அதுவும், அதனால வந்து முகத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ரேடியோவில் நான் கொஞ்ச காலம் வெளியில தெரியாம இருந்தேன் சார், அந்த தினம் ரேடியோவில் பேசுறாரு இன்று ஒரு தகவல், அவர் முகத்தை பார்த்துட்டு போகணும் சார் அப்படின்ட்டு வருவாங்க, ஏன்னா இப்போ தொலைக்காட்சியில் வர்றதில்லை, அதில் என்னன்னா அப்படி ஒரு தடவை வர்றவங்க அடுத்த தடவை வர்றதில்லை, அப்பதான் புரியுது ஓஹோ அவங்க ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வராங்க.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழிலில்லை முதலில்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும்

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அப்படின்னா ஒரு பையனும் ஒரு எழுத்தாளனை என்ன செய்கிறது? நீங்களும் நானும் பார்க்க தயங்குகிற, போக தயங்குகிற, அறிந்து கொள்ள தயங்குகிற உண்மைகளை நோக்கி அவனை தைரியமாக அழைத்து செல்கிறது. பணம்தான் முக்கியம், புகழ்தான் முக்கியம் என்றால் அவன் சென்றிருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை அல்ல, கைதிகளை நோக்கி அல்ல. அவர்களை உலகம் வெறுக்கிறது என்றால் அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? எந்த தவறு அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது? அவர்களுக்கு மீட்சி கிடையாதா என்று சக மனிதன் மீது முழுமையான அன்பு கொண்ட ஒருத்தான் அப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதை புத்தகமாக்க முடியும், எழுத்தில் கொண்டு வர முடியும். கொண்டு வந்ததோடு ஒரு மாற்றத்தை உருவாக்கி அந்த மாற்றம் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. அந்த சகலின் தீவு இன்று சுதந்திரமான ஒரு தீவு. இப்போ அங்கு தண்டனை கைதிகள் இல்லை. ஒரு பகுதியை ஜப்பானும் ஒரு பகுதியை ரஷ்யாவும் ஆளுகிறார்கள். நீங்கள் நேரம் இருந்தால் இந்த சக்கலின் தீவை பற்றி திரைப்படம் கூட இருக்கிறது, ஆவணப்படம் இருக்கிறது, பாருங்க. அப்போ ஒரு எழுத்தாளருடைய பயணம் என்ன செய்யும் என்பதற்கு இந்த செக்காவையே ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். ஒரு பிலோ இதயநாத் சைக்கிள்ல போனார், ஏ கே செட்டியார் தேசமெல்லாம் கடல் கடந்து போனார், இங்கே ஒருவர் சிறைச்சாலைக்கே போய் ஒரு எழுத்தாளனை சந்தித்தார் என்றால் இந்தியாவில் ஒரே ஒருவர் தான் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். அவர் மகாகவி தாகூர். தாகூருக்கு நிகராக இருந்த பாரதிக்கு அந்த விருது கிடைக்கல. ஆனால் கிடைத்திருக்க வேண்டிய, கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு மகாகவி பாரதி. மகாகவி தாகூர் 30 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். எல்லா தேசங்களிலும் அவர் வரவேற்கப்பட்டார். அவர் சீனாவுக்கு போனார், ஜப்பானுக்கு போனார், கொரியாவுக்கு போனார். எங்கெல்லாம் தாகூர் சென்றாரோ அங்கெல்லாம் தாகூரின் பெயரால் இப்போது கூட ஒரு இருக்கை இருக்கிறது, சொற்பொழிவு நடக்கிறது, அவர் புகழ் பாடப்படுகிறது, அவர் கவிதை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய கடைசி மன்னரை தாகூர் போய் பார்க்கிறார். மன்னர் வம்சமே முடிந்து அங்கே மாற்றம் உருவான போது அந்த மன்னர் சாதாரண மனிதரை போல வாழும் போது அவரை போய் தாகூர் பார்த்து பேசி புகைப்படம் எடுத்து அதை பற்றி எல்லாம் எழுதுகிறார். தமிழ்நாட்டிற்கும் தாகூர் வருகிறார். இந்தியா முழுவதும் தாகூர் சுற்றி இருக்கிறார், உலகம் பூரா சுற்றி இருக்கிறார். இப்படி அவருடைய ஒரு பயணத்தின் போது ஸ்பெயின் நாட்டிற்கு போனார், அர்ஜென்டினாவுக்கு போனார். அங்க இருக்கக்கூடிய விக்டோரியா ஒகம்போ அப்படிங்கிற ஒரு பெண் கவிஞரை சந்தித்து அவருடைய விருந்தினராக தங்கி அங்கேயே சில மாதங்கள் ஓய்வெடுத்து ஓவியங்கள் தீட்டி எல்லாம் செய்தார். நம்ம ஊர்ல நம்ம பாபுலோ நெருடாவை எவ்வளவு கொண்டாடுகிறோமோ அதே போல ஸ்பானிஷில் தாகூரை கொண்டாடுகிறார்கள் என்பதை, தாகூரை படிக்கிறார்கள். தாகூரை எங்கள் கவிதையில் மாற்றத்தை உருவாக்கிய மகாகவி தாகூர் என்கிறார்கள். நமக்குத்தான் தாகூர் என்றால் ஜனகமன தெரியும், கீதாஞ்சலி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் தெரியும். அது கூட படிச்சிருப்பாங்களான்னு தெரியாது, சென்ற தலைமுறையா இருந்தால் கொஞ்சம் மொழிபெயர்ப்பில் படிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்போதாவது ஒரு முறை உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் இந்தியாவில் சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடம் சாந்தி நிகேதன். அது தாகூர் உருவாக்கிய ஒரு மாபெரும் கல்வி நிலையம். அப்படி ஒரு கல்வி நிலையத்தை நீங்கள் இந்தியாவிலே பார்த்திருக்க முடியாது. எல்லா கலைகளும் ஒரே இடத்தில் பயிலக்கூடிய எளிமையான இயற்கை சூழ் கல்வி நிலையம். அந்த கல்வி நிலையத்தில் இப்போது கூட மணி அடிக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் மணி அடிக்கிறாங்க, மாணவர்கள் ஒன்று சேர்ந்து வராங்க. மரத்தடி வகுப்பறைகள் இன்றைக்கும் இருக்கிறது. பள்ளிக்கல்ல, கல்லூரி மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்கிறார்கள். அதுக்கு காரணம் இடவசதி இல்லாமல் அல்ல, இயற்கையோடு இணைந்து படிக்க வேண்டும் என்பதற்காக. இசைக்கு, நுண்கலைக்கு, ஓவியத்திற்கு என்று எல்லாம் சாந்திநிகேதனில் இருக்கு. நான் சாந்திநிகேதனை புல் முழுவதும் சுற்றி பார்த்தேன். சின்ன ஊர் தான், ஆனால் தாகூர் ஒரு பெரிய கனவை காண்கிறார். உலகமெல்லாம் சுற்றி வந்த பிறகு அவருக்கு தெரிகிறது கல்வியால் தான் நம் முன்னேற்றம் இருக்கிறது. மிகச்சிறந்த கல்வி நிலையத்தை, உலகமே போற்றுகிற ஒரு கல்வி நிலையத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று. அந்த எண்ணம் எப்படி வந்தது? அவருக்கு தெரியும் உலகில் வேறு தேசங்கள் எல்லாம் கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்கு 1000-2000 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவில் பல்கலைக்கழகங்களே இருந்தது. 15,000 பேர் படிக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை விட மூத்தது. அப்படி என்றால் இந்தியா போன்ற ஒரு தேசம் கல்வியை என்றோ முன்னாடி எடுத்து போயிருச்சு. ஆசிரியர் பணிங்கிறது ஒரு நிகரற்ற பணி என்பதற்கு என்றைக்கோ நம்மிடம் நல்ல ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு சர்வதேச அளவிலான கல்வியை அவர் உருவாக்க பார்க்கிறார். அப்ப தாகூருக்கு இந்த பயணங்கள் தான் அவருடைய உலக ஞானத்தை கொடுத்தது. உலகமெல்லாம் எப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க, எப்படியெல்லாம் கலைகள் கொண்டாடப்படுகிறது, எல்லாவற்றையும் செய்ததோடு எல்லா நாட்டு கலைஞர்களையும் அங்கே வர செய்து பேராசிரியர்களாக, நீங்கள் ஒரு ஜப்பானியரிடம் அங்கே ஓவியம் படிக்கலாம், சீனரிடமிருந்து மருத்துவம் படிக்கலாம் என்று எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். இதுதான் சுற்றுலா பயணிக்கும் எழுத்தாளர் செல்வதற்குமான பெரிய வேறுபாடு. இவர் பயணம் செய்ததால் நமக்கு ஒரு பெரிய சாந்தி நிகேதன் கிடைத்தது. மாபெரும் கலைகளெல்லாம் வளர்ச்சி அடைந்தது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லட்சுமி, சின்னப்பள கிராமம். நான் வந்து சின்ன வயசுலேயே ஒரு 10 வயசுலனா கடலுக்கு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டில் 10 வயசில் வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடவும் மாதக்கணக்கில் தீவில் போய் தங்கியிருப்போம். அப்போ பிசிரஸில் வந்து அந்த தீவு இருந்துச்சு. அந்த அப்போ வந்து நான் எங்களுக்கு நல்ல சுதந்திரமாக தொழில் பண்ணேன். அங்கே இருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர், ஒரு 11 பேர் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். வரையில் வந்து சாயந்தரம் 3 மணிக்கு வந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு வரையில் நல்லா நார்மலாக இருந்துச்சு. கடல் வந்து எப்போது மாதிரிக்கே நல்லா கிடந்துச்சு. வர வர வந்து கடல் சீற்றம் ஊடால வரையிலேயே மன்னாளிக்கு பள்ளித்தீவுன்னு சொல்லுவோம் அப்போ, இப்போ வந்து பூமர்ச்சான் தீவு. அது ரெண்டு தீவுக்கும் ஊடால வரையிலேயே அந்த கடல் சீற்றம் வந்து அதிகமாயிருச்சு. அதிகமாக ஆக ரெண்டு கடலும் வந்து இந்த ஒரு வெள்ளத்தில் தண்ணி எடுத்து வச்சோம்னா 3 வத்தையுமே ஒன்னா வரையிலே உள்ளக்க ஓடிடுச்சு. தாழ்ந்த உடனே என்ன பண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாமரத்தை பிடிச்சிக்கிட்டு தவிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னு சூழ்நிலையில் அந்த ஆழ்கடலில் நாங்கள் என்ன பண்ணுவோம், தத்தளிச்சு வரையிலையே ஒரு வெள்ளம் வந்து ஒரு வத்தம் மட்டும் அப்படியே தவந்து போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஆங்கரை மட்டும் வெட்டி விட்டுட்டு ஆங்கர் கைத்து இந்த வத்தையில் நின்று பிடிப்பான்னு சொல்ல, என் முன்னாடி இருந்த அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணாங்க, ஆங்கர் வெட்டி விடுறதுக்கு பதிலாக வத்தையில் இருந்த ஆங்கர் கைத்தை வெட்டி விட்டுட்டாங்க. வத்தை நகன்றுச்சு. அதோட நான் எங்கள் அக்கா பையன், 1.5 வயசு பையன், அவனைனா அதில் வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் தப்பி போனதே வந்து மறுபிறவி தான். அதனா வந்து எனக்கு வந்து சொல்ல முடியாது. சொன்னான்னு சொன்னால் எனக்கு கடலேருந்து தண்ணி தான் வறுமை ஒழிச்சு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் இல்லை, 5 பேர் இறந்துட்டாங்க. 6 பேர் வந்துட்டோம். அதில் வந்து அந்த 5 பேருமே நம்ம கடற்கரையிலேயே வந்து முந்தல் மனைன்னு இருக்குல்ல, அந்த முந்தல் மனையிலேயே வந்து பாமலையே ஒதுங்கிடுச்சு. என்னோட வயசு வந்து இப்போ வந்து 56 வயசு. அப்போ 10 வயசுனா 46 வருஷம் ஆச்சு. எங்களோட கஷ்ட சூழ்நிலையினால அந்த தீவுக்கு போகிறது, பாசி எடுக்கிறது, இந்த மாதிரிக்க ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் அப்போ வறுமையில் வாடினோம். என்னோட கஷ்ட நஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு சின்னப்பள கிராமத்தின் சார்பாக நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

పెట్టిన తంబి రాజా నడ రాజా మెదువా కళ్ళయ్యా పదమా.

உள்ள பொண்ணு இருக்கு பார்த்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ, தேர் போல போக வேண்டும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கி

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: அப்போ எழுத்தாளர்கள் பயணம் செய்கிற நேரத்தில் பெரும்பான்மையான எழுத்தாளர்கள் அவர்கள் பயணத்தில் அடைந்த சிரமங்களை, துயரங்களை, அவலங்களை, புறக்கணிப்பை எல்லாம் எழுதி உங்களை அச்சப்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் போய் பாருங்கள் எத்தனை எத்தனை எத்தனை புதிய இடங்கள், புதிய வாழ்க்கை, புதிய உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் அடையாளம் காட்டுறாங்க. அப்படி அடையாளம் காட்டுவதோடு உங்களை பயணம் செய்ய தூண்டுகிறார்கள். ஆனால் இவ்வளவு பயணத்திற்கு இவ்வளவு வசதிகளுக்கு அப்புறமும் ஏன் பயணம் போக மறுக்கிறோம் என்றால், அடிப்படையில் நாம் மாறவே விரும்பாத மனிதர்களாக இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நமக்கு என்ன இருக்கிறது, ஒரு வீடு, ஆபீஸ், வேலை, பிள்ளைகள், குடும்பம், இதை விட்டு மாறிடவே கூடாது. ஏதேனும் ஒரு சின்ன மாற்றம் வந்துருச்சுன்னா நம்ம பயப்படுறோம், ஏன்னா இது நம்ம வாழ்க்கையவே அசைத்து விடும் என்று. அடிப்படையில் மனிதனுக்கு உள்ளால் எதிர்காலத்தை பற்றி எப்போதுமே ஒரு அச்சம் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறத விட நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்னு. யாரோ ஒருவருக்குத்தான் அபூர்வமாகத்தான் அப்படி நடக்கும். நிச்சயம் உங்கள் தாத்தாவை விட, உங்கள் அப்பாவை விட நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள், சிறந்த வாழ்க்கையைத்தான் வாழ்கிறீர்கள், வசதிகளை எல்லாம் அனுபவிக்கிறீர்கள் என்றால் எதிர்காலம் இன்னும் சிறப்பாகத்தான் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் பெரிய சாதனைகளை எல்லாம் அடைவார்கள். ஆனால் அவர்களை காட்ட வேண்டிய வயதில், காட்ட வேண்டிய இடங்களுக்கு சென்று காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒரு மாணவன் அவன் பள்ளியில் படிக்கிற வயதில் இந்தியாவினுடைய செங்கோட்டையை பார்க்க வேண்டும். இந்தியாவினுடைய வரலாற்று புகழ் பெற்ற இடங்களை எல்லாம் நேரில் பார்க்கணும், வரலாற்று பாடத்தில் அல்ல. நான் என் ஆசிரியரிடம் பாடம் நடத்தும் போது நான் கேட்டேன், ஐயா ஏன் என் பானிப்பட்டிலேயே சண்டை போட்டு இருக்காங்க, அது சண்டை போடுறதுக்கான ஊரா ஐயா அப்படின்னு. ஐயா என்னிடம் சொன்னா, நீ போய் பார்த்துட்டு வா. ஆனால் என் தந்தையை போன்றவர்கள் அப்படி பையன் கேட்கிறானே என்பதற்காக டெல்லி வரை எங்களை எல்லாம் சுற்றுலா அழைத்து சென்றார். அன்றைக்கு இல்லை, இன்றைக்கும் அப்படி ஒரு அரசு வசதி செய்து கொடுத்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் விரும்பினால் அப்படி தன் குடும்பத்தோடு பயணம் செய்யலாம். ஆனால் இவர்கள் அதையும் டாஸாக மாற்றிடுவாங்க. அந்த பயணம் போக கூடாது சார், அதையும் நாம என்னன்னா சரண்டர் பண்ணி அந்த பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று. ஆனால் அப்படி அல்ல, நீங்கள் காட்டணும். உங்கள் பிள்ளைகளை அழைத்து போய் பக்கத்து மாநிலத்தை, பக்கத்து நாடுகளை, நீங்கள் எதையெல்லாம் இந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஒரு 10 வயதில் உங்கள் மகனோ மகளோ ஒரு இமயத்தை பார்த்தால் தான் அதன் உச்சியை தொட வேண்டும் என்ற ஆசை உருவாகும். இந்தியாவினுடைய பெருநதிகளை உங்கள் கண்களால் பார்த்தால் தான் தெரியும் எவ்வளவு பெரிய பெரிய பெரிய ஆறுகள் கொண்ட தேசம் இது. இந்தியாவினுடைய பாலைவனத்தில் ஒரு இரவு தங்கினால் தான் தெரியும் எவ்வளவு அழகான இயற்கையோடு நாம் இருக்கிறோம் என்று. ஆனால் அதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கண்ணின் தாகம் என்று சொன்னேன் இல்லையா, அந்த கண்ணின் தாகத்துக்கு கண்ணாலேயே நாம பதில் கொடுத்துட்டே இருக்கோம். போன்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கோம், காட்சிகள் மாறிட்டே இருக்கு. கண்ணின் தாகத்தை கண்ணாலே தவிர்க்க முடியாது, கால்களால் தான், நடந்துதான், பயணம் செய்துதான், அந்த மகிழ்ச்சியை நேரடியாக அனுபவிப்பதன் மூலம் தான் செல்ல முடியும். நான் போய் வந்த ஊர்கள், நான் பார்த்த இடங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்த அனுபவம். அதே இடங்கள் என்னை விட சிறப்பாக உங்களுக்கு அனுபவம் தரக்கூடும், மேலான மகிழ்ச்சியை உங்களுக்கு தரக்கூடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இரண்டு தவளைகளைப் போல உங்கள் ஊரையே நீங்களே வியந்து பார்த்து கொண்டு உலகம் ஒன்றுமில்லை என்று சொல்லாமல் இருப்பதுதான். இன்னொன்று, கொஞ்சம் திறந்த மனதோடு நீங்கள் போகிற இடத்தில் எல்லாம் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி உங்கள் ஊருக்கு வருபவர்களை நடத்த பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் ஊருக்கு வருகிறவர்களும் இதே சந்தேகத்தோடு வருகிறார்கள். ஒருவேளை உணவு கொடுங்கள், அவர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கரம் கொடுங்கள், தேவையான இடங்களில் எல்லாம் உதவி செய்யுங்கள். அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், காசு தருகிறேன் நல்ல உணவு கொடுங்கள் என்கிறார்கள், அதுல நாம ஏமாத்துறோம். கட்டணம் தருகிறேன் பாதுகாப்பான இடம் கொடுங்கிறாங்க, அதுல அவர்களை ஏமாத்துகிறோம். கொஞ்ச தூரம் தானே, யாராவது ஒருவர் என்னை கொண்டு போய் விட்டுறக்கூடாதா என்று ஒருவர் பயண உதவி கேட்கிறார், அவரை ஏமாத்துகிறோம். அப்படின்னா அவருக்கு என்ன அனுபவம் ஏற்படுகிறது என்றால், அங்கே போனால் அங்கே நல்லவர்களை காண்பது அபூர்வம் என்றால், அந்த இடம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் நல்ல மனிதர்கள் வசிக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். ஆனால் மாறாக ஒரே ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்தால் போதும், அவர் ஊர்ல போய் சொல்லுவாரு, ஏப்பா நான் கேட்டேன், என்ன கொண்டு போய் கார்ல விட்டுட்டு வந்தாங்கப்பா, எவ்வளவு நல்ல மனிதர்கள் வாழுகிறார்கள் என்று. இடம் அல்ல நண்பர்களே, மனதும் மனிதனும் தான் ஒரு இடத்தை பெருமைப்படுத்துகிறான். அவன் செயல்களால் தான் அந்த நகரம் பெருமை விடுகிறது. அப்படின்னா நீங்கள் திறந்த மனதோடு முழு அன்போடு உங்கள் பயணத்தையும் மகிழ்ச்சியாக மேற்கொள்ளுங்கள். எங்கிருந்தோ பயணம் செல்பவர்களையும் இணைந்து பயணம் செய்ய வையுங்கள்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: நாலு பக்கம் சுவரு.

அன்னைக்கு நன்றி சொல்வேடா. மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை யாழியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 இல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: வானை பாருங்கள், வானில் நடக்கக்கூடிய பறவைகள் எத்தனை புதிய பறவைகள் வந்தாலும் எந்த பறவையும் என்னிடத்தில் பறக்காதே என்று சொல்லவே சொன்னார். இணைந்து பறப்போம் வாருங்கள் என்று ஒரே வானத்தில் ஒரே கூட்டத்தில் இந்த பக்கம் கிளிகள் போயிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அன்னம் போகிறது, அல்லது இந்த பக்கம் கொக்குகள் பறந்துட்டு குருவி பறக்கிறது. திறந்த வானத்தில் எல்லாவற்றுக்கும் இடம் இருக்கிறது. சமீபத்தில் நான் ஒரு ஆவண படம் பார்த்தேன். அதை எடுத்தவர் டேவிட் அட்டன்பரோ என்ற ஒரு மிகப்பெரிய இயற்கை நேசிப்பாளர். அவருக்கு 100 வயதாக போகிறது. அவருடைய 100வது வயதில் அவர் ஒரு ஆவண படம் எடுத்திருக்கிறார். லண்டன் நகரில் என்னவெல்லாம் விலங்குகள் இருக்கிறது என்றதை பத்தி. நமக்கு லண்டன் நகரம் என்றால் ஒரு பெரிய கடிகாரம், லண்டன் நகரத்தினுடைய புகழ்பெற்ற தேம்ஸ் நதி, அங்க இருக்கக்கூடிய காட்சிகள் தானே. இவர் ஒரு முற்றிலும் புதிய அனுபவத்தை தருகிறார். லண்டனில் எத்தனை நரிகள் இருக்கிறது என்று காட்டுகிறார். அத்தனை நரிகளும் லண்டன்ல தான் இருக்கு. நம் வீட்டு காரின் மீது அமர்ந்து காதல் பேசுகிறது. நம் வீட்டின் கொல்லைப்புறத்தில் நரிகள் ஓடி விளையாடுகிறது என்றெல்லாம் அவர் லண்டனிற்குள் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் காட்டுகிறார். அதில் ஒரு காட்சி இருக்கிறது, மறக்கவே முடியாத காட்சி. நெருக்கடியான சாலை முழுவதும் கார்கள் நின்றிருக்கக்கூடிய ஒரு லண்டனுடைய பிரதான வீதியில் கொஞ்சம் கேமரா மேலே போனால் மேலே ஒரு பருந்து தன்னுடைய குஞ்சிற்கு பறக்க கற்றுக்கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு தளத்தில் நீங்கள் வாழுகிறீர்கள், இன்னொரு தளத்தில் எல்லா உயிரினங்களும் இணைந்து ஒரு வாழ்க்கையை மேற்கொள்கிறது. நகரம் என்பது மனிதர்கள் மட்டும் வசிப்பதற்கான இடம் அல்ல, எல்லோருக்குமான இடம். இங்கே நரி இருக்கலாம், நாய் இருக்கலாம், பூனை இருக்கலாம், பறவைகள் இருக்கலாம், எல்லாம் இணைந்து ஒரு நகரத்தில் ஒரு இயற்கையின் ஒருமித்த உலகமாக வாழ்கிறோம் அப்படின்னு அந்த படம் முடிகிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு சென்னையில் நடக்கக்கூடிய எங்கெல்லாம் பார்க்கிறோனோ வானை பார்ப்பேன், சுற்றிலும் இருக்கக்கூடிய மிருகங்களை பார்க்கிறேன், எல்லாம் இணைந்து வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஒன்றை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். இது ஒரு ஸ்பானிய எழுத்தாளருடைய கதை. அவருடைய நாவலில் வரக்கூடிய ஒரு சிறு பகுதி. மெச்சடோ என்று அழைக்கக்கூடிய ஒரு மிக புகழ்பெற்ற எழுத்தாளர், ஒருவருடைய அறைக்குள் ஒரு வண்ணத்து பூச்சி நுழைகிறார். ஜன்னலை திறந்து வச்சிருக்காரு, வண்ணப்பூச்சி வந்துருச்சு. அது வண்ணத்து பூச்சி அறையை சுற்றி சுற்றி சுற்றி பார்க்கிறது. இது என்ன வினோதமா இருக்கு, இந்த அறையில் ஒரு மலர் இல்ல, இந்த இங்கே இயற்கை

0: காட்சிகள் எதுவுமே இல்ல. வினோதமாக இந்த அறை இருக்கிறது என்று அறைக்குள் சுத்தி வந்துகிட்டே இருக்கு. சுத்தி வந்துட்டு எதன் மீது அமர்வதுன்னு தெரியல. அப்படி அமர்வதற்காக அங்கங்க பாத்துட்டே இருக்கும்போது அந்த அறையில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஏதோ ஒரு சோர்வுற்ற மனநிலையில் இருக்கிறான். திரும்பி பார்க்கிறான், ஜன்னல் வழியாக ஒரு பட்டாம்பூச்சி வந்துருச்சு. அவனுக்கு பிடிக்கல, இதையே இந்த பட்டாம்பூச்சி வந்துச்சு, ஏதாவது ஒன்றை செய்யலாமே என்று கோபத்துல கட்டை எடுக்கிறான். இப்போ வண்ணத்து பூச்சி என்ன செஞ்சிச்சுன்னா, அவன் கட்டையில் அமரலாமே என்று நேரா பறந்து வந்து அவன் கட்டைக்கு வருது. அவன் கட்டையை உயர்த்தி பிடிக்கிறான். நம்ம நிக்கிறதுக்கு தான் கட்டையை பிடிக்கிறான் போல இருக்குன்னு அது மேல அமருகிறது. அவன் கட்டையோடு ஓங்கி பட்டாம்பூச்சியை அடிக்கிறான். பட்டாம்பூச்சி மரணமிடம் இறந்துருச்சு. இந்த எழுத்தாளர் எழுதுகிறார், அந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரு உண்மை தெரியாது, கடவுள் என்று ஒருவர் எப்படி இருப்பார் என்று. இந்த அறைக்கு வந்தபோதுதான் அது தெரிந்தது, தன்னை படைத்த கடவுள் தான் அந்த அறையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. அது கடவுளிடம் கைகழுக்குவதற்காகத்தான் அவர் கையில் இருந்த மரக்கட்டையை தேடி வந்தது. ஆனால் இந்த கடவுள் எந்த காரணமுமே இல்லாமல் அந்த பட்டாம்பூச்சியை தன்னுடைய சொந்த சலிப்பின் காரணமாக கொன்று, கொன்றதை பற்றி எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் ஜன்னல் வெளியத்துக்கு போட்டுருச்சு. உங்களை நோக்கி ஓர் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் இப்படி பறந்து வந்துகிட்டே இருக்கு, அவற்றின் கடவுளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஒரு எழுத்தாளரால் மட்டும்தான் நண்பர்களை இப்படியெல்லாம் யோசிக்கவும் எழுதவும் முடியும். ஆகவே எழுத்தின் பயணம் என்பது என்றும் தொடரக்கூடிய பயணம். தமிழ் இலக்கியத்தில் பாணர்கள் தொடங்கிய பயணம், தமிழினுடைய எல்லா பெருங்கவிகளும் நீண்ட பயணம் செய்தவர்கள். அந்த பயண மரபில், தமிழ் மரபில் வருகிறேன் என்ற முறையில் என்றைக்கும் தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் நன்றியோடு நினைவு கொள்வேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: மாளிகை வந்தது. சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்
1: No peace of mind.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரிஷ்டிகா, நான் பிரான்சிஸ்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வயசு 24 வயசாயிட்டு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னா கொரோனா சம்பவம். 2020 வந்து கொரோனா ஃபீல்டில் தான் நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போனால் ட்ரைனிங் போன இடத்துல வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்போது நாங்கள் எடுத்துட்டோம், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நார்மலாக ஈவினிங் போல் வந்துட்டோம். மறுநாள் மார்னிங் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஃபோன் வருது, நாங்கள் பிளட் எடுத்த பேஷண்ட்டுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு. என்ன பண்ணணுமே தெரில. உடனே சார் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரையை கொடுக்காரு, இதெல்லாம் எல்லோரும் போடுங்கன்னு இந்த அன்னைக்கு டியூட்டியில் இருந்தவங்க 5 பேருக்கும் கொடுக்காரு. நாங்கள் 5 பேரும் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து ஒரு காமெண்ட்ல எங்கள் சார் சொல்கிறாரு எல்லாரும் உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருந்த அந்த கொரோனா ஃபீல்டுக்கு தான் போட்டிருப்போமே இந்த மாஸ்க் ஈஸ்க்கு நாங்கள் சாக்ஸ் எங்களோட கொரோனா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கம்ஃபர்ட் வச்சு டெட்டல் வச்சு துவைச்சு கொடியில் காய போட்டுட்டு நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் துவைச்சிக்க வச்சு காய போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு நம்மளை சும்மா விட மாட்டாங்கல்ல, கொரோனா ஃபீல்டில் வேலை பார்த்துருந்தனால இவங்க வாசல்லையே மஞ்சள் தொடியை வச்சு வெப்பதையை வச்சு அதை கையை கழுவி வச்சு இதை சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டோம். அதோட எங்கள் சார் சொல்லிட்டாரு நீங்கள் வர வேண்டாம், கொரோனா டெஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீட்டில் எல்லாட்டையும் அழுகுறேன், ஒருவேளை எனக்கு கொரோனா வந்துருமாம்மா, கொரோனா இருக்காம்மா, கொரோனா வந்துருமான்னு. இவங்கெல்லாம் கடந்து சிரிக்கிறாங்க, எங்கள் அம்மாலாம் பக்கத்தில் ஏரியெல்லாம் சிரிக்காங்க, கொரோனாலாம் வராது, அப்படியே வந்தாலும் பார்த்துக்கரலாம் அப்படின்னு. டெய்லி ஒவ்வொரு மாத்திரை இந்த கொரோனானால மாத்திரை கொடுக்குறாங்க, வேப்பில கஷாயம் கொடுக்குறாங்க, என்னென்னத்தையும் அரைச்சி கொடுக்குறாங்க, பப்பாளி எல்லாம் அது இதுன்னு தடுக்கிறதுக்கு. அதோட அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். காலையில் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 நேரம் சுடுதண்ணியில் குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்லாம், எதனால் உங்கள் பிள்ளை வேலைக்கு போகல, எதனால் வேலைக்கு போகலன்னு நோண்டி நோண்டி நம்மளை வந்து கேட்பாங்க. அப்போ மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது இப்படி இருக்குது அதனால் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மனப்பயத்தோடய நான் வாழ்றேன் வீட்டுக்குள்ளே. ஒவ்வொரு நாளும் வீட்டில் சொல்லும்போது அம்மாலாம் சொல்கிறாங்க ஒன்றும் நடக்காது, எது நடந்தாலும் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படி. ஆனால் உள் மனசில் உள்ள பயம் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ, இந்த கொரோனாவில் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, எங்கேயும் தூக்கிட்டு போய் நம்மளை கண்காணாத தேசத்தில் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்கிற மனப்பயத்திலேயே நான் வாழ்ந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னா, எனக்கு 24 வயசாகி நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என் வாழ்க்கையில் இந்த கொரோனா சம்பவம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
0: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வை, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்ல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 ஒன்பதாவது மாதத்துல இருந்து 2012 ஒன்பதாவது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டு அது புது முட்டை.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வீர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன்.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான்
1: எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல விபத்து காப்பீடு திட்டம் இருக்கு. அதுல வந்து PMSBY, PMJJBY. PMSBY-னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. அதுல வந்து இந்த ரெண்டு திட்டத்திலையும் வந்து ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்கும். 500 ரூபா கொடுத்து சேமிப்பு கணக்கு தொடங்கணும். அதுக்கப்புறம் PMSBY-ல 20 ரூபா, வருஷம் 20 ரூபா மட்டும் கட்டினா போதும், 2 லட்சத்துக்கு விபத்து காப்பீடு கிடைக்கும். அதில் வந்து ஆக்சிடென்டல் டெத், டெபாசிட்டர் இறந்துட்டாங்கன்னா 2 லட்சம் முழுமையாக கிடைக்கும். நடுவில் அவர் விபத்துனால ஒரு கை ஒரு கால் ஏதாவது பெர்மனெண்ட்டாக அவருக்கு வந்து இழப்பு ஏற்படுத்துனா 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி PMJJBY, பிரதான் மந்திரி ஜன் ஜீவன் பீமா யோஜனா, இதில் வந்து வருஷத்துக்கு 436 ரூபா கட்டணும். கட்டினாங்கன்னா அவங்களுக்கு எனி டைப் ஆஃப் டெத், எப்படி அந்த அவர் அந்த திட்டத்தில் சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு இறப்பு நேரிட்டால் அவருக்கு வந்து அவரோட நாமினிக்கு வந்து 2 லட்சம் கிடைக்கும். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, இந்த திட்டத்தில் 19 to 70 வயசு உள்ளவங்க PMSBY-ல சேரலாம். PMJJBY-ல 19 to 55 வயசு உள்ளவங்க அதில் வந்து திட்டத்தில் சேரலாம். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வருஷம் 20 ரூபா மட்டும் கட்டினா போதும். ஒரு தடவை வந்து அந்த திட்டத்தில் வந்து சேர்ந்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த SBI அக்கௌண்ட்லேருந்தே வருஷம் வருஷம் வந்து அதில் இருக்க பணம் வந்து டிடெக்ட் ஆயிடும்.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹரே.
0: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவலை சொல்லிடுங்க.
1: ஓகேக்கா. அதாவது நான் நேத்தே சொன்னேன்ல, நேபாள் விசஸ் ஓமன், இதில் யார் ஜெயிச்சா அப்படின்னா ஓமன் நல்லா தான் விளாண்டாங்க, ஆனால் நேபாள் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது இதில் டாஸ் வின்னது யார் அப்படின்னா நேபாள் டாஸ் வின் பண்ணி நாங்கள் முதல்ல பேட்டிங்கே ஆடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா, இது வந்துட்டு ஒரு ஓடி சீரீஸ்னால 50 ஓவருக்கு நல்லா முட்டு கொடுத்து ஓமன் பவுலர்ஸை தான் கொஞ்ச நேரம் ஈடு கொடுத்து ஒரு 263 அப்படிங்கிற ஸ்கோர் வச்சு 8 விக்கெட் விட்டுருந்தாங்க. அடுத்து வந்த ஓமன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாரும் வரிசையாக அவுட் ஆகிட்டே வந்ததுனால 40 ஓவருக்கு 150 அப்படிங்கிற ஸ்கோரில் ஆல் அவுட் ஆகிட்டாங்கக்கா. இதை நேபாள் தான்க்கா ஜெயித்தாங்க.
0: சரி, ஓகே, நேபாள் வந்து எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. அடுத்ததான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, நாங்கள் அதாவது ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லணும், அந்த வார்த்தையை திருப்பி போட்டாலும் அதே வார்த்தை வரணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாப்பா, இது இதை திருப்பி போட்டாலும் பாப்பா அப்படின்னே வருதுல. இந்த மாதிரி உங்களுக்கு 2-3 தெரியும் அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இந்த கேமோட பேர் என்னது ஜான் ஹோரே?
1: பாலன்ட்ரோம்.
0: பாலன்ட்ரோம், சரி, ஓகே. அடுத்ததாக இன்னைக்கு வந்து என்ன டே அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச மின்னணு கழிவுகள் தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் இ வேஸ்ட் டேவான். சரி, இ வேஸ்ட் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தோம்னா பழுதடைந்தால் இல்லைனா தேவையற்றதுன்னு தூக்கி போடுவோம்ல, அது வந்து மின்சார அப்புறம் மின்னணு சாதனங்களை குறிக்குது. இதான் வந்துட்டு இ வேஸ்ட் அப்படின்றது. ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் டிவி, வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி கழிவு, இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் இதுவுமே இ வேஸ்ட்டை குறிக்குமா. இது வந்துட்டு மின்னணு கழிவுகளோட தீமைகள் அப்புறம் அதை முறையாக வந்து மறுசுழற்சி செய்கிறது குறித்த அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த வருஷத்தோட, அதாவது 2026 அக்டோபர் 14 இதோட கருப்பொருள் என்னது அப்படின்னா ஃபாஸ்ட் டெக் டோன்ட் பின் இட் பிரிங்க் இட், அதாவது குப்பையில் வீசாதீர்கள் கொண்டு வந்து சேருங்கள். இதான் இதோட கருப்பொருளாம். அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்குமே இந்த இ வேஸ்ட் டே அன்னைக்குன்னு ஒரு கருப்பொருள் கொடுக்குறாங்க, அதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். சரி, நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்ருக்கீங்க?
1: நான் வந்துட்டு சூரியனின் கோபம், இதை உதயசங்கர் தான் எழுதுனாங்க.
0: இதை இதை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்துட்டு பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அப்பாஸ். 1995 கடற்கரைக்கு வந்தேன். 1996 போகும்போது எனக்கு வேலை கொடுத்தது எப்படி வேலை ஜூஸ் வாங்கி கொடுக்க ஆளுகளுக்கு கஷ்டப்பட்டு இருந்தது. சாயந்தரம் 4 மணிலேருந்து வந்து ஆரம்பிச்சிடும். நைட்டு 10 மணி முடியும் வேலை. அந்த காரில் புறக்கணும், ராள் புறக்கணும், எங்களுக்கு வேலை முடியும் நைட்டு 1 மணி ஆயிரும். அப்போ சம்பளம் எங்களுக்கு 50 ரூபா கொடுத்தாரு. அந்த 50 ரூபா சம்பளம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ செலவு கம்மி தானே. அப்போ மாட்டு வண்டி டாக்டர்லாம் அப்போ இல்லை. அப்போ மாட்டு வண்டி இருக்கு, நம்ம சொது மண்டல தீட்டு விடுவோம். நாங்கள் பாதி மாட்டு வண்டி ஏற்றுவோம், 10 பேர் இருந்த கையில் தீட்டு விடுவோம், அப்படி எழுதிட்டு வருவோம். ஆனால் அப்போ இருந்த வேலை இப்போ இல்லை, பாதி வேலை. அப்போ முக்காசி வேலை ஒரு 3 வேலைக்கு. இப்போ காமாசி வேலை தான், நைட்டு 10 மணியாக 12 மணியாக வேலைச்சு போவேன். நாங்கள் இங்கேயே படுத்தோம், அங்கேயே படுத்தோம், கடைகளில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் ஒரு திருவிழா போனேன், நைட்டு வேலையை முடியாது. அந்த நேரத்தில் போட்டில் ஒரு போட்டில் பாட வர நினச்சி பார்த்தோம். இன்னும் ஃப்ரெண்டு மாதிரி வந்தால் கூப்பிட்டாங்க. இப்போ 10:30 அந்த ஒரு போட்டில் சங்கம் வர நினச்சி பார்த்தோம். அந்த அன்னைக்கு பார்த்தா 3 வேலை சங்கம் வந்துச்சு. நான் வெறும்னு எடுத்து போட்டு ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி போனேன். வலிக்க நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரேப்.
4: சரி, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் ஜான் ஹோரேப்?
5: இன்னைக்கு வந்துட்டு பேலன்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு புது கேம் விளாடுறோம். இதுல என்ன அப்படின்னா, ஒரு வேடை திருப்பி போட்டாலும் அதே வேடை திரும்ப வரணும்.
4: உதாரணத்துக்கு
5: ரேஸ் கார், அதுக்கப்புறம் பாப்பா.
4: நீங்கள் வந்துட்டு தமிழ்லையும் சொல்லலாம், இங்கிலீஷ்லையும் சொல்லலாம், நம்பர்ஸ்லையும் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு 121 அப்படின்னா அதை திருப்பி போட்டாலும் 121 வருதுல்ல, இந்த மாதிரி தான். கரெக்டு தானே ஜான் ஹோரேப்?
5: ஓகேக்கா.
4: நம்பர்ஸ்லையும் சொல்லலாம். சரி, அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் உங்க புக்கு வாசிச்சிட்றீங்களா?
5: ஓகேக்கா.
4: சரி,
5: அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு நேர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க.
4: வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். நான் பாம்பல்ல இருந்து சோஃபியா பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம். நான் நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கேன் பாப்பா.
4: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
6: தெரியும்.
4: ஓகேக்கா, நீங்களே ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லிருங்கக்கா.
6: மாமா.
4: மாமா.
6: விகடகவி.
4: விகடகவி.
6: காக்கா.
4: காக்கா. ஓகேக்கா, உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லிருங்கக்கா. கேளுங்கக்கா.
6: முகத்தை காட்டுவான், முதுகை காட்ட மாட்டான்.
5: கண்ணாடி.
6: இல்ல, ரொம்ப பக்கத்துல வந்துட்ட.
4: கேமராவாக்கா?
6: இல்ல,
4: ஏதாவது க்ளூ கொடுங்கக்கா.
6: க்ளூவா? ரொம்ப ஈஸி.
4: முகத்தை கண்.
6: ரைட் ரைட்.
4: ஓகேக்கா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
6: எனக்கு உசுரே நீதாப்புல சாங் மண்டாடியில இருந்து போடுங்க.
4: ஓகேக்கா, நன்றிக்கா.
6: தேங்க்ஸ்.
4: ஓகே, நம்ம சோஃபியாக்காவுமே 3 வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் வாசிச்சிட்றீங்களா?
5: ஓகேக்கா. சூரியனின் கோபம், இதை உதயசங்கர் தான் எழுதுனாங்க. மகாமந்திரியே, உலகத்தில் எத்தனை நாடுகள் உள்ளன? அவர் இப்படி யோசிச்சு கொண்டு 355 நாடுகள் ராஜா இருக்கின்றன என்றார். ஒரு நிமிடம் யோசித்து, நான் ஒவ்வொரு நாளும் ஒன்று செல்ல போகிறேன் என்றார். அவர் ஆஸ்திரேலியா, ஸ்வீடன்.
4: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
4: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
7: தூத்துக்குடியில இருந்து பேசுறேன்.
4: நல்லா இருக்கீங்களாண்ணா?
7: சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு எங்க கூட கால் பண்ணி பேசிருக்கீங்கண்ணா.
7: டைம் கிடைச்சது பேசிருவோம்ண்ணா.
4: ஓகே, நான் ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
7: என்னதுன்னா
4: என்னதுண்ணா? பாப்பா. ஓகேண்ணா.
7: அப்புறம் மாமா பாப்பா எல்லாம் சொன்னாங்க.
4: ஓகேண்ணா ஓகேண்ணா. உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லிருங்கண்ணா.
5: இருந்தால் அடுத்த நாள் அமெரிக்காவில் இருப்பார். அமெரிக்காவில் அடுத்து ரஷ்யாவுக்கு போவார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடுக்கு போவார். அப்படி வருடத்தில் ஒரு நாள் சொந்த நாட்டுக்கு வந்தார். அங்கே பஞ்சம், பசி, மக்கள் குறைபாடு என்று மிகவும் கொடிய கொடிய நோய்கள் வந்தன. ஆனால் அவர் எதையும் கண்டுக்கவில்லை. வேறு வழி இல்லை என்று சொந்த நாட்டுக்கு திரும்பினார். ஊர் சுற்றி ராஜா அங்கே வந்ததற்குள் மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு வேறு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்தார்.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் மெசேஜ் மூலியமாகவே நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. பாமன்லேருந்து தீனா அண்ணா, விகடகவி, மாமா, காக்கா, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இதயம் முரளி படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றினா. அடுத்ததா ரெல்மன், தங்கச்சி மடத்துலேருந்து கைரேகை, தாத்தா, விகடகவி, மேலமே அப்படின்னு அவங்களுமே பதில் சொல்லியிருக்காங்க. நன்றினா. சரி, அடுத்ததாக வந்துட்டு சேஷாச்சலம் அண்ணாவுமே மெசேஜ் மூலியமாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. கேட்டுருவோமா ஜான்குரே?
5: கேட்டுடலாங்க்கா.
8: ஆற்காடிலிருந்து என் சேஷாச்சலம் பேசுகிறேன். நேயத்தில் நீங்கள் சௌகியமாக இருக்கிறீர்களா? நாங்கள் இங்கு சௌகியமாக இருக்கின்றோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை விகடகவி, தாத்தா, பாப்பா. மேலும் இன்று எனக்கு பிடித்தமான பாடல், வழக்கமோ உங்களுக்கு பிடித்தமான பாடலாக இருந்து நேர அனைவருக்கும் பிடித்த பாடலாக அமைந்து ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா. சரி ஓகே, அடுத்து ராம்நாத்லேருந்து எஸ்தர் அக்காவுமே பதில் சொல்லியிருக்காங்க. விகடகவி, மாமா, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நன்றிக்கா. சரி, அடுத்ததாக என்னோட தகவலையுமே தெரிஞ்சுப்போம். கேம் புரியாதவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இது வந்து இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம். அதாவது இதோட பேர் வந்து பேலண்ட்ரோம். கரெக்டா ஜான்குரே?
5: கரெக்டுக்கா.
4: அதாவது ஒரு வார்த்தையே திருப்பி போட்டாலும் அதே வார்த்தை வரணும். நீங்களுமே கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். இன்றைக்கி ஊட்டச்சத்து தகவல்களில் கிவானோ பழம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இதை வந்து கொம்பு முலாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 80% மேலே நீர் சத்து இருக்கிறதுனால உடம்பை வந்து நீரேற்றத்தோட வச்சுக்க உதவி செய்யுது. கிவானோ பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: இதை நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் வந்துட்டு பொட்டாசியம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கீங்கக்கா.
4: சரி ஓகே. இதில் வந்து வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, இரும்பு சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், துத்தநாகம்னு நிறைய இருக்குது. இது உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துறது, அப்புறம் தோல் சுருக்கத்தை வந்து தடுத்து பளபளப்பாக வச்சுக்க உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து கிளைசமிக் இன்டெக்ஸ் ரொம்ப கம்மி, அதனால இதில் வந்து பிளட் ப்ரெஷரை பாதுகாப்பாக வச்சுக்குது. கிளைசமிக் இன்டெக்ஸ்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரத்தத்தில் உள்ள அந்த சுகர் லெவலை எவ்வளோ வேகமாக உயர்த்துதுன்றத ஒரு குறியீடு தான். இதை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த பச்சையான கூழ் அப்புறம் விதைகளை வந்து ஸ்பூனில் எடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம். இல்லைன்னா அதில் வந்து

கொஞ்சம் உப்பு, சர்க்கரை தூவிலாம் சாப்பிடலாமா? அப்புறம் ஜூஸ் மாதிரி நிறைய வகைகளில் இதையுமே நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். சரி, அடுத்தடுத்ததா பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:41 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: சரி, அடுத்ததான் நீங்க ஒரு புக் வாசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அதையும் வாசிச்சிருங்க.
3: சூரியனின் கோபம், இது உதயசங்கர் தான் எழுதினாங்க. ராஜாவை விமானத்தில் நிறுத்தி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஊர் சுற்றி ராஜாவுக்கு போவதற்கு இடமே இல்லை. மக்களை மறந்து ஊர் சுற்றி கொண்டே இருந்தார். அவருக்கு கவலையாக இருந்தது. அடுத்த தலைப்பு, முன்பு ஒரு காலத்தில் இந்தியாவின் வடக்கு திசையில் புலுகு என்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில்,
2: சரி அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பறையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கோண்ணா, நீங்க எப்படினா இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்பா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய மாலை பொழுதுகள்? இன்னைக்கு
2: ரொம்பவே சூப்பரா போகுதுண்ணா. இன்னைக்கு
4: மழையெல்லாம் பெய்யுதாப்பா?
2: ஆமாண்ணா, இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல ரொம்ப நேரம் மழை பெஞ்சிச்சுண்ணா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா.
4: சரி சரி, உங்களுக்கு காலநிலை நல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது எனக்கும் இங்க மழை பெஞ்சா நல்லா இருக்கும்.
2: ஓகே, நான் கண்டிப்பா மழை பெய்யும்னா உங்க ஊர்லயும்.
4: சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா மழை பெய்யும். மழை பெஞ்சுதான் உங்ககிட்ட சொன்னேன்.
2: ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
4: தேயுதே.
2: ஓகேண்ணா, ரொம்பவே சூப்பரா சொல்லிட்டீங்கண்ணா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
4: சொல்லிடலாமா? ஓகே, எனக்கு வந்து குருவி இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், அது கொடுக்குறீங்களா?
2: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
4: ரொம்ப சூப்பரா இருக்கும்ப்பா. விஜய் சாரோடைய டான்ஸ், அனுராதா மேமுடைய வாய்ஸ், த்ரிஷாவோட சூப்பரான எக்ஸ்பிரஷன் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அதனாலதான் இந்த சாங் கேக்குறேன்.
2: நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே நிறைய வார்த்தைகள் சொல்லிருக்காங்க, நன்றினா. அடுத்ததான் வந்துட்டு நீங்க வாசிச்சிடுறீங்களா?
3: ஓகேக்கா. புழுகு என்றோ நாடு இருந்தது. அந்த நாட்டில் யார் பெரிதாக புழுகுகிறார்களோ அவர்களே ராஜா. அதை விட கொஞ்சம் குறைவாக புழுகுகிறவன் முதல் மந்திரி. அதை விட படிப்படியாக குறைந்து வரிசையாக பதவிகள் கிடைக்கும். யார் நன்றாக புழுகுகிறார்களோ என்று முடிவு செய்வதற்கு புழுகு மந்திரி ஒருவர் இருந்தார். அவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புழுகு போட்டி நடத்தி எல்லோருக்கும் தேர்வு செய்வார். இப்போது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவின் பெயர் அண்டை புழுகன், முதல் மந்திரியின் பெயர் அண்டை புழுகான்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இந்த கதையை பற்றி தெரிஞ்சுப்போம். சரி, நீங்கள் வாசிக்கிற கதையோட பேர் அப்புறம் அதை எழுதினவங்க பேரை சொல்லிடுங்க.
3: சூரியனின் கோபம், இது உதயசங்கர் தான்க்கா எழுதுனாங்க.
2: சரி ஓகே, அடுத்ததான் நானும் ஒரு துறை பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். பழங்காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களோட வாழ்க்கை முறை, அப்புறம் தொழில், உணவு, பழக்க வழக்கம், அப்புறம் அவங்க பயன்படுத்திய பொருள்கள், அதை பற்றி 6000 அறிவியல் படிப்பு தான் தொல்லியல். இந்த படிப்பில் வந்து பழங்கால பொருட்கள், மண்பானைகள், கற்கள், பழைய நாணயங்கள், கட்டிட இடிபாடுகள் கல்வெட்டுகள்லாம் எப்படி ஆய்வு செய்கிறதுன்னு கற்றுக்கிடுவாங்க. அதை தாண்டி பழங்கால பொருட்களோட அந்த காலத்தை கண்டறிகிறது, அப்புறம் கிடைக்கிற ஆதாரங்களை வச்சு அந்த கால மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் இதில் வந்து படிக்கிறாங்க. உதாரணமாக அவங்க ஆராய்ச்சி பண்ணுறப்ப பழைய மண்பானை கிடச்சா அது வெறும் மண்பானை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறமாட்டாங்க. அது எந்த காலத்தை வந்து சேர்ந்தது, எதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு, அப்புறம் அந்த கால மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி தகவல் அறிகிறது, இந்த மாதிரி அந்த மண்பானையை வச்சு பல ஆராய்ச்சி செய்கிறாங்க. இந்த படிப்பை முடித்த அப்புறம் தொல்லியல் ஆய்வாளர், அகலாய்வு நிபுணர், அப்புறம் பாரம்பரிய பாதுகாப்பு நிபுணர்னு நிறைய வேலைகளும் பார்க்கலாம். 12th ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தா ஹிஸ்ட்ரி பாடங்கள்லாம் இந்த படிப்புக்கு வந்து ஒரு நல்ல அடிப்படையாக இருக்கும். கல்வெட்டுகள் அப்புறம் வந்து தடயங்களை தேடி கடந்த காலத்தோட கதையை நமக்கு சொல்கிற ஒரு துறை தான் இந்த கோர்ஸ். சரி, அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரிப் தம்பியும் வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
3: ஆமாக்கா, பை பாய்.
2: அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்குது நான் ஜாபீர் மற்றும்
2: கார்த்திகா.
3: இன்னைக்கு என்ன கேம்க்கா நம்ம விளாடுறோம்?
2: இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை திருப்பி போட்டாலும் அதே வார்த்தை வரணும், அந்த அதான் கேம். அதாவது பேலன்ட்ரோம், இதுதான் கேம் பேர். ஒரு அதாவது பாப்பா, அதை திருப்பி போட்டாலும் பாப்பா அப்படின்னு வருதுல, இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்ருக்கோம். நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
3: 7094349999 நம்பர் மூலயமா வாய்ஸ் மெசேஜோ அல்லது டைப் பண்ணியோ இல்லாட்டி கால் பண்ணி கூட எங்கள் கூட பேசிட்டு ஆன்சரையும் சொல்லிட்டு பிடிச்ச பாடலை கேட்கலாம். இப்போ என்னோட கதையை தொடர்றேன். மாய கண்ணாடி உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, வான பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. இந்த இது வாசிச்சிடலாம். அப்புறமா ஒவ்வொரு நாட்டிலேருந்து இவருக்கு என்னென்னலாம் வருது அப்படின்றத மாதிரி நமக்கு வந்து நேற்றுக்கான பகுதியில் சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ அடுத்து என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். அப்போது தான் அந்த புறத்த சுவரில் பதித்திருக்கும் கண்ணாடியை பார்த்தார்.
2: சரி, அதை வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களாக்கா?
4: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா
2: ஜாபிர்கா?
3: நல்லா இருக்கேன்.
2: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
4: தெரியும்க்கா.
2: ஓகேக்கா, நீங்க ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லிருங்கக்கா.
4: வா வா
2: வா வா,
4: லாலா
2: லாலா,
4: பப்பா
2: பப்பா,
4: 555.
2: ஆனா பப்பாக்கு வந்து அப்புறம் நீங்க திருப்பி போட்டீங்கன்னா பாப்பா,
4: பப்பா
3: தான் போட்டா பாப்பான்னு வரும்.
4: பப்பாவா எப்படி போட்டாலும் பப்பாதான்.
3: பப்பா அப்படின்னு கூட ஓகேக்கா. பாப்பா பப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்பப்போது
2: இது குரில் அது நெடில வருது இல்லக்கா?
4: பாப்பா சரி, 555.
2: ஓகேக்கா. 666. மெசேஜ் மூலமாவே பதில்கள் சொல்லியிருக்காங்க, அதையுமே நம்ம கேட்டுருவோமா?
3: கேட்டுருவாங்க.
2: ஃபாத்திமாக்கா பாமன்லேருந்து பாப்பா மாமா காக்கா டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றிக்கா. சரி, இப்போ நீங்கள் வாசிச்சிட்றீங்களா?
3: ஆ, கண்டிப்பாக வாசிடுறேன். அப்போது தான் அந்த புறத்து சுவரில் பதித்திருக்கும் கண்ணாடியை பார்த்தார். கண்ணாடியில் ஒரு பெரும் ராட்சசன் அசைந்து போவது தெரிந்தது. முதலில் அவனை பார்த்து அவர் பயந்து அலறிவிட்டான். அவர் கீழே விழுந்து விடாமல் தாங்கி பிடிப்பதற்காக கூட அந்த வீரர்கள் அலறிவிட்டார்கள். ராஜா என்ன செய்தாலும் அவர்களை செய்ய வேண்டுமே. அதன் பிறகு உற்று கவனித்த ராஜா கண்ணாடியில் தெரிந்த பிம்பம் தான் தானொரு என்று தெரிந்து கொண்டார். அவ்வளவுதான், அவருக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே அரண்மனையில் உள்ள அந்த கண்ணாடிகளை உடைத்து நுறுக்கி சொன்னார். அவருடைய நாட்டில் கண்ணாடியே இருக்கக்கூடாது என்று சட்டம் போட்டார். ராஜாவின் வீரர்கள் நாட்டில் உள்ள குடிமக்கள் ஒவ்வொருத்தரின் வீட்டுக்கு சென்று அங்கிருந்த கண்ணாடியை அடித்து நொறுக்கினார்கள். மக்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்படின்ற மாதிரி இந்த கதை இருக்கு. இன்னும் என்ன அப்படி இருக்குன்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம். யாரும் கண்ணாடியை பார்க்க முடியவில்லை, முடிவெட்ட முடியவில்லை, ஆண்கள் முகம் சவர செய்ய முடியவில்லை, பெண்கள் ஒப்பனை செய்ய முடியவில்லை. எல்லோரும் கிட்டத்தட்ட காட்டு மிராண்டிகளைப் போல தலை முதல் கால் வரை முடி வளர்ந்து தொங்கி அலைந்து திரிந்தனர். வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து யாரும் வருவதில்லை, இவர்களில் எங்கேயும் போவதில்லை. இதுக்கப்புறம் நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகே, இதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி வந்து நம்ம கப் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சின்ன பிளாஸ்டிக் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் கப்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து அடுக்கிட்டு திரும்ப வந்து கலைச்சிட்டு திரும்ப வந்து அதே மாதிரி அடுக்கணும். அதாவது கம்புகளை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறது மட்டும் இந்த கேமோட டார்கெட் இல்லை. கொடுக்கப்பட்ட ஷேப்பில் வந்து இதை வேகமாகவும் சரியாகவும் அமைக்கணும். உதாரணத்துக்கு கப்பில் பிரமிட் ஷேப்பில் அடுக்கலாம். அப்புறம் பிரமிட்னா கீழே அதிகமான கப்புகளை வச்சுட்டு மேலே போக போக வந்து கம்மியான கப்புகளை வைக்கிறது. இந்த மாதிரி விளையாடலாம். இந்த விளையாட்டை தனியாகவும் விளையாடலாம், ரெண்டு பேருக்கு இடையில போட்டியாகவும் நடக்கும். அதாவது நம்ம ஒரு ஷேப்பில் வந்து அவங்க வச்சு கொடுத்துருவாங்க, அந்த ஷேப்பை கலைச்சிட்டு திரும்ப அதே ஷேப்பில் வந்து அவங்க கொடுக்குற டைமில் வைக்கணும். இதுதான் இந்த கேம். இந்த விளையாட்டுக்கு வந்து கிரவுண்டுலாம் தேவையில்லை, அதிகமான பொருளுமே தேவையில்லை. வீட்டில் ஸ்கூலில் சும்மா நமக்கு போர் அடிக்கிற டைம்லலாம் இந்த கேமை வந்து விளையாடலாம். இது அதிகமாக சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டேலலாம் வச்சாங்கன்னா இந்த கேம் வந்து அதிகமாக நடக்கும். ஒரு சாதாரணமாக கப்பை வச்சு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாடுறோம்?
3: அதாவது ஃபஸ்ட்டு சொல்லும் போதும் அந்த வார்த்தை நல்லா கரெக்டாக இருக்கணும், அப்புறம் திருப்பி போட்டப்பையும் அந்த வார்த்தை அதே மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது திருப்பி போடும்போதும் டேட் அப்படின்ற வரும், மாம் அந்த மாதிரி,
2: வாவ்
3: வாவ், செவன் செவன் அந்த மாதிரி, அக்கா சொன்ன மாதிரி நல்லா வரும்.
2: நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாலமுருகன், பாமன் சின்னப்பாலம். நான் இங்கே வந்து கடல் மீனவனாக தான் இன்னும் ஒரு 30 வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த தொழில் தான் எனக்கு தெரியும். நானும் வட பகுதியில் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே என் மச்சினன் சொல்லுவாப்பில், மச்சான் இந்த மாதிரி நான் காசு வாங்க போகிறேன், ஒரு வள்ளத்தில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லையில், அப்போ நான் சொன்னேன், அடே எதையும் தெரிஞ்சு பார்த்து வாங்கடா கொள்றா அப்படின்னு சொல்ல இல்லை. இந்த விஷயத்தில் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கி கட்டிட்டு வந்து 2 கடல் வந்து இவன் கடலுக்கு சென்றிருக்கான். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி அவன் கடலுக்கு போன நாள்னு அந்த அன்றைக்கு அவனை கரைச்ச பண்ணி தான் ஏற்றிட்டு போயிருக்காங்க. 3ஆவது கடலில் இவன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து உளுந்துடுறான் அப்படின்னு சொல்லி இவங்க தகவல் கொடுத்தாங்க. கொடுத்து 1 மாதமாகுது, எந்த இதுவுமே எங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க தெரியப்படுத்தலை. இந்த மீனவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குதுங்கிறது, இதனால் நானும் என்னோட உழைப்பை விட்டு என்னோட இதை விட்டுட்டு என் வீடை விட்டுட்டு இங்கே வந்து அவனுக்காக வேண்டி ஏதாச்சும் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இதுதான் உண்மையான கதை. ஒரு பெற்ற தாய்க்கு தான் பெற்ற பிள்ளையை பற்றி தெரியும். அந்த தாயுடைய மனசு இன்னைக்கு என் பிள்ளை எங்கே இருக்குதோ, இவங்க சும்மா சும்மா சொல்கிறாங்க, 6 மாதம் கழித்து வருவான், 2 மாதம் கழித்து வருவான், இதை நான் நம்புறதுக்கு நான் வந்து அது இல்லை, அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோட அவங்க மகளை கட்டின ஒரு மருமையன் தான் நான், இதை நம்பாதீங்கம்மா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை, இதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. நீங்கள் ஏன் வந்து மறைக்கிறீங்க, அது எப்போ வந்தாலும் நம்ம சொல்லத்தான் போகிறோம். நான் ஓப்பனாக சொன்னேன், இதை மறைக்காதீங்க, சொல்லிடுங்க. அவங்க எப்போவும் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நேரம் கேட்குறதோட அதை மறந்துடுவாங்க, அப்போ அவங்க கிலோமீட்டருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் பேசிக்கிறேன். ஆனால் இவனுக்குள்ள வந்து உயிர் போனது வந்து எங்களை நிறையா பேரை பாதிச்சிருக்கு. அந்த அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த பையன் தான் இருந்தான். 10,000 ரூபா கொடுப்பான், 5,000 வாங்கி செலவழிப்பான், அந்த மாதிரி கிலோமீட்டருக்கு போயிடுச்சு. 6 மக்களை பெற்றுச்சு, எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. அவன் மட்டும்தான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் உட்காந்துருந்தான். அவனும் இல்லைங்கிற காரணத்தில் எதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து வச்சிருக்கான் அந்த தாயை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:22 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. சரி, அடுத்ததான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாட்றோம் அப்படின்றத நம்ம கூட ஒரு நேயர் சொல்லுவாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
3: மாமு கரோட கடை மீன் சூப் தஞ்சாவூர்ல பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களாண்ணா?
3: நல்லா இருக்கிறேன். நம்ம உள்ள மழை பெஞ்சிட்டு இருக்குது, தஞ்சாவூர்ல லைட்டா தூங்கிட்டு இருக்குது, காலை நல்ல மழை இருந்துச்சு.
0: சொல்லிருங்கண்ணா.
3: காக்கா,
0: காக்கா,
3: தாத்தா,
0: தாத்தா,
3: பாப்பா.
0: ஓகேண்ணா, சரி ஓகேண்ணா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
3: எனக்கு வந்து தளபதி விஜய் நடித்த படத்துல வந்து குஷி படத்துல வந்து மேகம் கருக்கிற பாட்டை போட்டுருங்க.
0: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாண்ணா.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றிண்ணா. நம்ம மீரா யூசுஃபனா மழை வரனால அது சம்மந்தமாவே சாங்குமே கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நீங்க வாசிச்சிடுறீங்களா?
4: வாசிக்கிறேங்கா, கண்டிப்பா. சரி, இவர்களை பார்த்து மற்றவர்களை பயந்து ஓடினார்கள். ஏன், இவர்களே திடீர் திடீரென ஒருவரை ஒருவர் பார்த்து பயந்து அலறினார்கள். பாவம் குழந்தைகள், தங்கள் அப்பா அம்மாவை அடையாளம் தெரியவில்லை. ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து அலைந்தனர். நாடெங்கும் குழந்தைகளின் அழுகை ஒளி கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த நாட்டின் மீது அழகில் தேவதையான வீனஸ் பறந்து போய் கொண்டிருந்தார். குழந்தைகளின் அழுகையை கேட்டு ஒரு நிமிடம் பிதந்தபடியே அந்த மக்களை பார்த்தார். தாடி முடி ஒப்பனை என்று அலட்சவசனமாக இருந்த அந்த மக்கள்களை பார்த்து அருவறுப்படைந்தார். அழகின் தேவதை வீனஸ் அப்படியே இந்த நாட்டின் அரண்மனையை பறந்து சென்றார். அரண்மனை வாசலில் இருந்த அறிவிப்பை படித்ததும் தான் அந்த நாட்டு மக்கள் ஏன் இப்படி ஆனார் என்று தெரிந்தது. உடனே வீனஸ் பெல்ஜியம் நாட்டு கண்ணாடி வியாபாரிகளை உருமானியினார். அரண்மனைக்கு சென்று ராஜாவை பார்க்க வேண்டும் என்று மந்திரியிடம் சொன்னார். அவர்கள் மன்னரிடம் அந்த கண்ணாடி வியாபாரியை அழைத்து சென்றார்கள். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, அடுத்ததான் மெசேஜ் மூலியமாவே நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க, அதையுமே நம்ம கேட்டுருவோமா?
4: கேட்டலாங்க.
5: மாலை வணக்கம் அம்மா. பாம்பன் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியை தொகுத்து அறிவிப்பு தரும் கார்த்திகாவுக்கு மண்டபம் முகேஷ் அம்பானியின் வாழ்த்துக்கள். இடது பக்கம் வந்தாலும் வலது பக்கம் வந்தாலும் சொற்கள் ஒரே மாதிரியான வடிவத்தை பெற்றிருக்கும் வார்த்தை விளையாட்டு. நல்ல தொகுப்பம்மா. அனைவரும் தமிழில் கொடுத்திருப்பார்கள் வார்த்தைகளை. நான் கொஞ்சம் மாற்றமாக ஆங்கிலத்தில் சில வார்த்தை சொற்களை தருகிறேன். அண்ணா, சிவிஸ், கயாக், லெவல், மடம், மாம், நூன், ரேஸ்கார், ரேடார், ரிட்டர், ரிஃபர் என்ற வார்த்தைகளை தருகிறேன். இன்னும் வார்த்தைகள் இருந்தாலும் இப்போதைக்கு இது போதும்.
0: ஓகேண்ணா, ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்கீங்கண்ணா. ஆங்கில வார்த்தைகள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுண்ணா, நன்றிண்ணா. சரி, அடுத்ததான் வந்துட்டு நானும் ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். ஒரு குழந்தை ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருந்தா அந்த குழந்தை வந்து கொடுமையாக நடத்தவோ அவமானப்படுத்தவோ இல்லைன்னா பயமுறுத்தவோ மனிதாபம் இல்லாத அந்த முறையில் நடத்தவோ கூடாது. சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி இன்னொரு நேருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கோம்க்கா, எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்கக்கா.
6: நான் வசந்தி ரங்கநாதன், அருள் வந்து பேசுறேன்ப்பா.
0: நல்லா இருக்கீங்களாக்கா?
6: நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கு உங்க ஊரு?
0: எங்க ஊர்ல மழை பெஞ்சிட்டே இருக்குக்கா.
6: ஹலோ,
0: கேக்குதாக்கா?
6: சொல்லுங்க. விட்டு விட்டு கேக்குது போல, எனக்கு தெரியல.
0: ஓகேக்கா, உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சாக்கா?
6: ஆமாப்பா, மதியத்துல இருந்து மழை வந்துட்டே இருக்கு.
0: ஓகேக்கா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கக்கா.
6: கண்டிப்பா, இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம்.
0: ஆமாக்கா,
6: அதனால வர நேரத்துல நம்ம என்ஜாய் பண்ணலாம்.
0: ஆமாக்கா, கரெக்ட் தான்க்கா. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
6: கேட்டேன்ப்பா.
0: சரிக்கா, நீங்க சில வார்த்தைகள் சொல்லிடுறீங்களாக்கா?
6: சொல்லட்டுமா?
0: சொல்லுங்கக்கா.
6: எனக்கு தெரிஞ்சது லில்லி ஓகேக்கா யானையா பூனையா குடகு என்னதுக்கா பிசதி ஓகேக்கா வா போலாமா.
0: ஓகேக்கா, நிறையவே சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
6: இன்னைக்கு படத்துல இருந்து சின்ன சின்ன மலை துளிகள் சேர்த்து வைத்தேனா அந்த பாட்டு.
0: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. எங்களோட நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதுக்கு நன்றிக்கா.
6: நன்றிக்கா, நன்றி.
0: நம்ம வசந்தி அக்காவுமே சூப்பரா சொல்லிட்டாங்க. அடுத்துதான் நான் சொல்றதையுமே சொல்லிடுறேன். குறிப்பா வந்து ஒரு குழந்தை ஏதாவது சட்ட பிரச்சனையில சிக்கியிருந்தா அந்த குழந்தை வந்து பெரியவங்களை போல நடத்தக்கூடாது. அவங்க வயசு அப்புறம் மனநிலையை பொறுத்து நடத்தணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை தப்பு செஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துறது, இல்லைனா இதை நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, இதெல்லாம் சரியானது இல்லை. அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பாதிக்காத வகையில தான் பாதுகாப்பாக கையாளுறதே நல்லது. இந்த உரிமையோட நோக்கம் குழந்தை வந்து எந்த சிச்சுவேஷன்லையும் அந்த குழந்தையோட மனித மரியாதையும் பாதுகாப்பையும் காக்கப்படணுன்றது தான். ஒரு குழந்தை சட்ட பிரச்சனையில் ஈடுபட்டு இருந்தாலுமே அது முதல்ல வந்து ஒரு குழந்தை அதனால எதனால அந்த காரியத்தை செஞ்சாங்க அந்த மாதிரி இருக்கணும். சட்ட பிரச்சனைக்கு உரிய ரீசன் இவங்க தானா அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு சரியான பாதுகாப்பும் உரிமையுமே இருக்குது, அதனால் அது கண்டிப்பாக மறுக்கையுமே படக்கூடாது. அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: சாதிக்.
2: சரி, அடுத்ததான் நீங்கள் அந்த புக்கை வாசிச்சிடுறீங்களா? புக்கு பேரை சொல்லிருங்க.
3: பேச்சினும் நாய்க்குட்டி. இது சிறார் நாவல், ஆண்டன் செகவ் அவங்களால தான் ஏகப்பட்டது. இது தமிழ் மொழி ஏற்றவங்க,
2: தமிழில் மொழிபெயர்த்தவங்க எம் கோபாலகிருஷ்ணன்.
3: எம் கோபாலகிருஷ்ணன் அவங்க தான் இது தமிழில் மொழி ஏற்றிருக்காங்க. வாசிக்க வாக்கணா?
2: ம், வாசிச்சிருங்க.
3: முதுமையுடன் தொடங்கியதனால் ஓநாய் தன் நுகர்திறந்து மெல்ல மெல்ல இழந்து வந்தது. நானவே அவ்வப்போது நரியின் கால் தடங்கள், அது நாயின் தடம் என்று தவறுகளா புரிந்து கொண்டது. வழிப்போனது இல்லாமை காலந்து இது போன்று ஒரு முறை கூட நடந்ததில்லை. பலவின ஆட்டுக்குட்டிகளையும்
2: பலவீனம் அடைந்திருப்பது
3: ஆட்டுக்குட்டிகளையும் வேட்டையாடுதில்லை. குதிரை குட்டிகளை அது
2: நெருங்குவதே இல்லை. சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இந்த கதையை பற்றி தெரிஞ்சுப்போம். குழந்தைங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே பெற்றோருக்கு தெரியணுமா? அவங்களோட ஒவ்வொரு மெசேஜ், ஒவ்வொரு டைரி, ஒவ்வொரு பர்சனல் விஷயத்தையும் பார்க்கணுமா? பாதுகாப்புக்காக கவனிக்கிறது ஒரு விஷயம், ஆனால் குழந்தையோட தனிப்பட்ட இடத்தையும் நம்பிக்கையும் மதிக்கிறதும் இன்னொரு விஷயம். அதுக்காண்டி குழந்தைங்கள தனிமைப்படுத்த சொல்லலை. அவங்க வளர வளர அவங்களுக்குன்னு தனிப்பட்ட எண்ணங்கள், சில விஷயங்கள் தங்களுக்குள்ளேயே வச்சுக்க விரும்பலாம். அதை உடனே பேரண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு வற்புறுத்தவோ பயமுறுத்தவோ கூடாது. அதுக்காண்டி அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்ப அதை அப்படியே விடவும் சொல்லலை. எப்போவுமே அவங்க வந்து சில விஷயங்களில் வந்து தெளிவான புரிதலோடு இருக்கணும். பேரண்ட்ஸ் குழந்தை உறவில் ஸ்ட்ராங்காகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும். அப்படி குழந்தைங்க பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தால் அவங்க லைஃப்பில் சின்னதாக வந்து எது நடந்தாலும் உடனே சொல்லிடுவாங்க. அதனால் நம்பிக்கையை அந்த இடத்துல உருவாக்கணும். அதை விட்டுட்டு நீ என்கிட்ட கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்பிக்கை இருந்தாலே எதாக இருந்தாலுமே பேரண்ட்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்கனால பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்ட்ரிக்டோடு சேர்த்து அவங்க வந்து அன்பாகவும் இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்கள் வந்து நம்பணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் சாதிக், உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியாதுக்கா.
2: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து பேலண்ட்ரோம் அந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். அதாவது ஒரு வார்த்தையை திருப்பி போட்டாலும் அதே வார்த்தை வரணும். இப்போ வந்து பாப்பா, அதை திருப்பி போட்டாலும் அதே தான் டேடு, மாமு, வாவ், இந்த மாதிரி வர வார்த்தைகள் தான். நீங்களுமே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடல் இப்போதான் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6:46 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: மசாதே.
3: சரி, நீங்க என்ன புக் வாசிட்டு இருந்தீங்க?
4: சென்னன் நாய்க்குட்டி, சிரா நாவல், ஆண்டன் ஆண்டன் செகாவ் அவங்களாலதான் இயக்கப்பட்டிருக்கு. இது தமிழ் மொழி எடுத்தவங்க
3: கோபாலகிருஷ்ணன் வந்து தமிழ் மொழியில மொழிபெயர்த்தவங்க.
4: அதுக்கப்புறமா ஒருமுறை சேத்து அழுகிய பினாங்களை தான் அது திங்கிறது. எப்பொழுதுவாது
3: செத்து அழுகிய பிணங்களை தான் அது தின்கிறது.
4: அதிசயமாகத்தான் அதற்கு புதிய ஊன் கிடைத்தது.
3: வசந்த காலத்தில்
4: முயல் வலை முயல் வலையிலிருந்து குட்டிகளை தூக்கி வந்தபோதும் ஆட்டுப்பண்ணைக்குள் புகுந்து குட்டி ஆட்டை கவர்ந்து வந்த சமயத்திலும் தான் நல்ல மாமிசத்தை தின்ன வந்தது.
3: வாய்ந்தது
4: அஞ்சல் சாலையில் ஓநாயின் குகையிலிருந்து 3 மைல்களையும் அப்பால் ஒரு வன
3: விடுதி உள்ளது. சரி, இதுக்கப்புறமா அடுத்த பகுதியில் வந்து நம்ம ஜாபிர் தம்பி வந்து இதை வாசிப்பாங்க. ஜாபிர் இல்லை, நம்ம சாதிக் தம்பி வந்து இதை வாசிப்பாங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா, அதனால் இன்றைக்கான வானிலை தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி காற்றோட வேகம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 28 கிலோமீட்டர் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையில் வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: சாதே.
3: அடுத்ததா பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
4: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே எஸ் உமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு திட்டம் இருக்கு, அது செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் யாரு வேணாலும் சேரலாம். அதுல வந்து அந்த பெற்றோர்களோடு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, குழந்தைக்கான பர்த் சர்டிபிகேட், அது மட்டும் இருந்தால் போதும், அதில் சேரலாம். இப்போ நம்ம கடலோரத்தில் பார்த்தோன்னா நிறைய மீனவ குடும்பங்கள், இந்த மீனவ பெண் குழந்தைகளுக்கான இது சிறப்பு திட்டம் என்றே சொல்லலாம். இதில் வந்து எப்படி சேர்றதுன்னா, முதல்ல 250 ரூபா மினிமம் 250 ரூபா பணம் கட்டி இந்த திட்டத்தில் சேரலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள 1.5 லட்சம் மேக்ஸிமம் 1.5 லட்சம் கட்டலாம். மேக்ஸிமம் தான் அது, அவங்களால எவ்வளோ முடியுதோ கட்டலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய அந் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றாங்க அப்படின்னா 2 வருஷத்தில் அவங்க வந்து சேர்றாங்கன்னா மாதம் 1000 ரூபா அவங்களால கட்ட முடியும். 1000 ரூபாங்கிறது 250 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், அவங்களால எவ்வளோ முடியுதோ 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதத்தில் கட்டுறாங்கன்னா 12 மாதத்துக்கு 12000, அது வந்து 15 வருஷத்துக்கு அவங்க வந்து 180000 கட்டுறாங்க. திட்டத்துக்கான மெச்சூரிட்டி வயசு வந்து 21 வருஷம். அது முடியும் போது அந்த குழந்தைக்கு 5,54,000 கிடைக்கும், முதிர்வுத் தொகை கிடைக்கும். அதாவது இப்பொழுது வந்து அந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு 8.2 இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வட்டி விகிதம் இருக்கு. அதைப்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து 5,54,000 கிடைக்கும். இதே வந்து மாதம் 2000 கட்டினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த முதிர்வுத் தொகை இது 2 மடங்காக கிடைக்கும். அவங்க 500 ரூபா கூட கட்டலாம், மாதம் 250 ரூபா கூட கட்டலாம், அவங்களால எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதுபடி அவங்க கட்டிட்டு போகலாம். அப்படி கட்டினாங்கன்னா அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதனால வந்து கடன்பட்டு அந்த கடன் சுமையை அவங்க சுமக்க இந்த மாதிரி ஒரு சின்ன எளிய திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் பிளானுக்கு அவங்க நல்ல அதை பயன்படுத்திக்கலாம். அதனால எல்லாரும் சேரணும்.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.
5: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நெய்தல் நிலத்துக்காரவங்க கடல்ல வச்சு எம்பிட்டு பெரிய அறிவியலையும் வியாபாரத்தையும் தலைமுறை தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையில் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழக நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி அதிகாலையில, அதுவும் 5 மணி இருக்கும், அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரகரை தேவிப்பட்டினத்துல கரையோரத்துல ஒரே சலசலப்பு சத்தமா கேட்டுட்டே இருக்கும். சங்கத்து நல்லா அடிக்கும். ஒரு பக்கம் மீன் பிடிச்சிட்டு வந்த தோணிகள் கரையில ஒதுங்கும், இன்னொரு பக்கம் சங்கு குளிக்க போறவங்களோட சத்தம் கடலுக்குள்ள மூழ்கி மூச்சை அடக்கி அடியில இருக்கிற சங்கையும் முத்தையும் எடுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த சங்கு சாதாரண சங்கு இல்ல, அத அறுத்து ஆபரணமாக்கி கொல்கத்தா வரைக்கும் கொண்டுட்டு போய் வித்து பெரிய வியாபாரமே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுவும் சும்மா இல்ல, அந்த சங்கு வளையல் போடுறப்போ உடம்பு சூட்ட குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்குல வளையலும் செஞ்சு நிறைய பேரு அந்த பகுதியில போட்டு இருப்பாங்களாம். எம்பிட்டு பெரிய அறிவியல் பாருங்க, அப்பவே கரையோரமா அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா பக்கத்துல உப்பளத்துல வேலை நடக்கும். கடல் தண்ணிய தேக்கி வச்சு வெயில்ல காய வச்சு தண்ணி ஆவியா சோடியம் குளோரைடு மட்டும் படிகமா பிரிஞ்சு வெள்ளையா மின்னும், அதை மட்டும் மாட்டு வண்டியில ஏத்துக்கிட்டு மதுரை திண்டுக்கலுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. அட தோணில இருந்து கொண்டுட்டு வர்ற நாரண மீன்கள், அதாவது பாத்தீங்கன்னா கெட்டு போன மீன்களை உப்பு போட்டு காய வச்சிருவாங்க. மீதமா கிடக்குற இந்த மீன்களை அங்கனையே உப்பளத்துல உப்ப வாங்கி கச்சாங்கத்துல காய வச்சு கருவாடுக்கு இலங்கையில கப்பல்ல ஏற்றுமதி செய்வாங்க. நம்ம கடலோர மக்கள் சும்மா மீன் மட்டும் பிடிக்கல, கடல் உயிரியல் அப்புறம் வேதியியல் இயற்பியல் மொத்த அறிவியலையுமே தொன்று தொட்டு வாழ்ந்திருக்காங்க. அடுத்ததா பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஜோஸ்பின், வயசு 65. பிறந்த ஊர் மூக்கையூர். 13 வயசு எனக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சோதனைகள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இதுக்கடையில் ஜாலியாக நாங்கள் சுத்துறோம்னா சாயலூடி சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கறது, என்ன புதுக்குடி எங்கெங்கே இந்த விளையாட்டுப்பட்டதுன்னு ஒரு தப்பெல்லாம் விளையாடிப்பட்டதான் வில்லடிப்பாட்டுன்னு சொல்றது, அது ஒரு இது இந்த இப்படி இந்த போடுறாங்கல்ல மாரியம்மாவுக்கு முத்து பரப்புறாங்கல்ல, அவங்களாம் ஒருத்தர் திருநாக்கரணும் போது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ஜாலியாக ஓடுறது. அப்புறம் கம்மா முத்துலக மஞ்சுறது ஒரு கம்மா, அதான் முக்கியம். அதில் பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்போம். இப்படி உள்ள சந்தேக காலங்கள் இல்லை, நல்லா விளையாடுறது. மூக்கையூரில் பக்கத்தில் ஆறு, அந்த ஆறில் இருந்து நல்ல இறால் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒத்தப்பனை அங்கே காடு கரையில் இப்படி விளையாட போகிறது. இங்கிட்டு புதுக்கிணறுன்னு சொல்லி ஒரு தனி கிணறு நரிப்பையூர் பக்கத்தில், அங்கேயே கத்தாக்கா பழம் இது இந்த தர்பூசின்னு சொல்கிறீங்கள அதாங்க நல்லா கிடக்கும். போய் பறிக்கிறது, கல்லறையெல்லாம் விளையாடுவோம். நைட்லாம் கல்லறையில் படுத்துன்னு வருவோம். நம்ம மூக்கையூர்லாம் வந்து பயப்பட மாட்டோம். எல்லாம் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்லா ஜாலியாக தான் அம்மாச்சிக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சியாக தான் நான் வாழ்ந்தேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், எங்கள் அப்பா இருந்துட்டாங்க, தம்பி மாதிரி இருந்துட்டானுங்க. அதோட மன நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் விளையாடவும் நாங்கள் மூணு சின்ன சின்ன பிள்ளைதான். அதோட எங்கள் பெரியப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு இங்கே பாமன் வந்துட்டாரு. வந்ததோட இதுவரையிலும் அம்மா எனக்கு எவ்வளவோ ஜாலியாக இருந்த இடம், இன்றைக்கி அந்த ஞாபகம் வரும். அந்த அப்பா வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம் பேர்த்து தான் அம்மாச்சி இங்கே வந்தேன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது. ஊரை விட்டு வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. நிம்மதியாலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் தாத்தா தான் போவாங்க. இப்போ ஒரு ரெண்டு நேரம் போயிருக்கேன் அம்மாச்சி மூக்குறக்கு. இவ்வளவு பேசி என்னுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கு நன்றி. என்னையா இந்த அளவுக்கு என் வேதனை துன்பத்தில் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். என்ன
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பல்லக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது கடல்ல வளம் வர ஒரு கில்லாடி வேட்டைக்காரனை பத்தி தான். அது சுறா மீன் வகைய சார்ந்தது. இதோட பெயர் பாத்தீங்கன்னா சுறா, அதாவது சாட்டை சுறா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வால் சுறா அப்படின்னு மீனவர்கள் சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல வந்து ட்ரெஷர் ஷார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வால் உடம்பு பகுதி அளவுக்கு நீளமா இருக்கும். இந்த சுறா வேட்டை அழகு தனிதான். அது சாதாரணமா வாயில மட்டும் இறைய பிடிக்காது, சின்ன சின்ன மீன் கூட்டங்களை பொறுத்து வேகமா நீந்தி வந்து அதோட வாழாலையே சாட்ட மாதிரி சுழட்டி சுழட்டி அடிக்கும். அப்படி அடிக்கும் போது மீன்கள் மயங்கி விழுந்துரும், அசால்ட்டா சாப்பிட்டு போயிருமா. முக்கியமா மீனவர்கள் இத பிடிக்கும் போது ரொம்பவே கவனமா இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா வலையில மாட்டுச்சு அப்படின்னா அது உயிரோட இருந்துச்சுன்னா அதோட வாழால ரொம்ப பயங்கரமா அடிக்குமா. அடிக்கிறப்பயே வலைகள் ஒரு சில நேரம் கிழிஞ்சிருமா, இல்ல ஆட்கள் மேல இந்த மாதிரி கனமா பட்டுச்சு அப்படின்னா உயிருக்கு கூட ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். வாழை வச்சு இதோட வேட்டையை ஆரம்பிக்கும், இதுக்கு தான் இத வால் சுறா அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். இதோட வால் 80 கிலோமீட்டர் வேகத்துல அசையும். இதோட அசைவுல பாத்தீங்கன்னா கேவிடேஷன் அப்படின்ற காத்து உமிழிகள் உருவாகி ஒரே செகண்ட்ல வெடிக்குமா. இந்த அதிர்வுகள் பட்ட உடனே ஒரு செகண்ட்ல அதை சுத்தி இருக்கிற மீன்களுக்கு ஆக்சிஜன் போகாம அப்படியே மயங்கிரும். இந்த வகை சுறா மீன்கள் தன்னோட உடம்புல உருவாகிற வெப்பத்தை தக்க வச்சுக்கும். இதனால கடும் குளிர் ஆழத்துல போனா கூட இதோட கண்ணு மூளையும் செம ஸ்பீடா வேலை செய்யுமா. குறிப்பா இது அரிய வகை உயிரினங்கள்ல ஒன்னாவும் இருக்குது. இதை பிடிக்க கூடாதுன்னு அரசு தடை விதிச்சிருக்காங்க. இந்த வகை சுறா வலைகள்ல உயிரோட பிடிபட்டா கடல்லே விட்டுருங்க அப்படின்னு மீனவர்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததா அருமையான பாடல்களுமே நமக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்கலாமா? இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா விசித்திரமான ஆள்லி.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: கடந்த சில நாட்கள்ல நான் படிச்ச சூழலும் பெண்களும் அப்படின்ற புத்தகத்துல காடுகள் யாருக்கு சொந்தம் அப்படின்ற கட்டுரை பத்தின விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட தொடர்ச்சியா இப்ப இந்த பகுதியிலையும் சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிற வந்திருக்கிறது நான் என்னிதா. நம்ம கேட்டுட்டு இருக்கிறது சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சிப்கோ இயக்கம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர்றது கடந்த சில நாட்கள்ல அதுவும் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில இந்த மரங்களை கட்டி அணைச்சு நின்ன பெண்களை தான் நம்ம நினைவுக்கு கொண்டுட்டு வருவோம். ஆனா இந்த சிப்கோ போராட்டத்துல பெண்களோட உண்மையான பங்களிப்பு என்ன அப்படின்றத யோசிச்சிருப்போமா? விடுதலை போராட்ட காலத்துல இருந்து பெண்கள் தெருவுல இறங்கி போராட தொடங்கினாங்க. ஆனா அதே சிப்கோ இயக்கத்துல சில முக்கியமான மரம் பெற்று வர்ற நேரத்துல எதிர்த்து நின்னாங்க. துப்பாக்கியை நீட்டி பயமுறுத்தினா கூட பின்வாங்காம மரங்களை கட்டி அணைச்சு நின்னாங்க. இந்த துணிச்சல் ஒரு ரொம்ப பெரிய பாய்ச்சல் தான். ஒப்பந்தக்காரர்களால கிராமங்கள்ல குடிப்பழக்கம் அதிகமாவே போயிருச்சு. இந்த ஒப்பந்தக்காரர்கள் மேல பெண்கள் ரொம்ப கோபமாவும் இருந்தாங்க. இமயமலை பகுதிகளில் இந்த நிலச்சரிவால பாதிக்கக்கூடிய காடும் விவசாயமும் தான் அவங்களோட வாழ்வாதாரம். இந்த காடுகள் அழிஞ்சா அது நேரடியா பெண்களை தான் பாதிக்குது. அதனாலதான் அவங்க எந்த பயமுமே இல்லாம இந்த எழுச்சியில அவங்கள முழுசா ஈடுபடுத்திக்கிட்டாங்க. பெண்கள் போர்க்கொடி தூக்குனாங்க. 2021 அந்த உத்தரகாண்ட் அப்படின்ற இடத்துல, அதுவும் ஜாங்க்னி அப்படின்ற கிராமத்துல காடுகள் அழிக்கப்படுறதை எதிர்த்து ஒரு 500 பெண்கள் போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. வளம், வளர்ச்சி, வாழ்வாதாரம்னு பேசுற அதே நேரத்துல இயற்கை வளங்களை மேலாண்மை செய்யறதுல பெண்களுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை பேசாம நாம கடந்து போக முடியவே முடியாதுங்க. பெண்களுக்கும் சூழலுக்குமான இந்த இணைப்பு, சிப்கோ இயக்கம் ஏற்படுத்திய இந்த விழிப்புணர்வு தான் இன்றைய சூழலோட போராட்டத்துல அடித்தளமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்கலாம். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
5: இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நாம கடல்ல வலை வீசி எடுக்கும் போது பாக்குற ஒரு அரிய அழகான சங்கு பத்தி தான் பேச போறோம். அதுதான் மாட்டுத்தல சங்குன்னு மீனவர்கள் சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல கிங் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு மாட்டுத்தல சங்குன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? இதோட ஓட திருப்பி பார்த்தா மாட்டோட கொம்பு மாதிரியே தலை அமைப்புகளை துருத்திக்கிட்டே இருக்குமா. நம்ம மீனவ மக்கள் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சங்குகள் வழக்கமான வலைகள்ல அவ்வளவா மாற்றது இல்ல. கடலோட அடிமட்டத்துல, அதுவும் ஆழமான மணல் பகுதியில தான் அது வாழும். பெரிய அலையோ இல்லைனா புயலோ அடிச்சா மட்டும்தான் கரையோரத்துக்கு வரும். இப்பயாச்சும் வலைகள் அரிதா வந்து கிடக்கும். அப்புறம் இதோட ஒரு ரொம்பவே கொடிய கணமான, இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கெட்டியான கணமாக இருக்கும். இதனால இத முன்னாடி காலத்துல இருந்தே அலங்கார பொருட்களாகவும் மக்கள் சேகரிச்சு வச்சிருக்காங்க. இது கடலுக்குள்ள மறைஞ்சு கடல் முள்ளிகள் அப்படின்னு சொல்ற சி அர்ச்சன் அதை வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடா சாப்பிடும். அது மட்டும் இல்லாம நட்சத்திர மீன்களையுமே உண்ணும். சி அர்ச்சனோட ஓடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கும். இது எப்படி இந்த சி அர்ச்சனை சாப்பிடுது அப்படின்னா, இந்த மாட்டு சங்குக்குள்ள ஒரு திரவம் இருக்கும். இந்த சங்குல இல்ல அந்த நத்தை வந்து பாத்தீங்கன்னா திரவத்தை இந்த சி அர்ச்சன் மேல பீச்சிடுமா. இந்த சி அர்ச்சன் மேல இந்த திரவம் பட்ட உடனே அது என்ன செய்யும் அப்படின்னா ஓட்ட விழுந்துருமா. அந்த டைம் பார்த்து இது என்ன செய்யும் அப்படின்னா வாயால உறிஞ்சி சாப்பிடுமா. இந்த மாட்டு சங்கு சதைய மட்டுமே உறிஞ்சி சாப்பிடும். கடல் தாயோட வயித்துல ஒவ்வொரு உயிரினத்துக்கும் எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அறிவியலும் வாழ்வியலும் ஒளிஞ்சிட்டே இருக்கு. அந்த விஷயங்களை நம்ம இந்த பகுதியில தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். அடுத்ததா நல்ல பாடல்களுமே நமக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வர்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு சமூகம், என் வயசு 70. சொந்த ஊரு தூத்துக்குடி மண்டபம். எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார், பெரிய வயசாரி. அவர் வயசாரி ஒரு 20 பெண்களை கைக்கில போட்டு மரக்காருக்கு கல் உடைக்கிறதுக்கு ஒரு கங்காணியா ஆளுகளை கூப்பிட்டு அப்படிங்கையும் ஒரு 20 வல்லத்தையும் பிள்ளைகளையும் ஏற்றிக்கிட்டு வந்துட்டார் தாத்தா. வந்ததில் தான் நான் வந்தேன். இந்த பெண்கள் ஏற்றிக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூலிக்கு போய் தூக்கிட்டு வந்து போடுவாங்க வெளியில் பரவட்டில். அதை நீ உங்களை மாதிரி வாலிய போயவழிய கல்லை அடுக்கி தாக்கு பண்ணுவாங்க. ஆனால் மரக்கார் வந்து அந்த கல்லை விற்றுருவார். நல்ல விலைக்கு விற்றுருக்காரு அந்த காலத்தில். நல்லாத்தான் எங்கள் தாத்தா வச்சுருந்தார். அந்த ஆளா பார்த்து நானா பார்த்து லவ் பண்ணவும் அப்போ தாத்தா சொன்னார், எனக்கு மதிப்பு இல்லாம ஆக்கிட்டியே, நீ ஒரு புள்ளை தானா, என் மகன் விட்டு புள்ளன்னு சொல்லாத, நீ எனக்கு மதிப்பு இல்லாம ஆக்கிட்ட அப்படின்னு 2-3 அடி அடிச்சாரு தாத்தா. அப்போ அவரு சொல்லுவாரு, அடிக்காதே தாத்தா, ஏதோ நான் கடைசி வரையிலும் வச்சுக்கிறோம் தாத்தா அப்படின்றாரு. அதோட விட்டுட்டாரு. அருணா கைத்த அத்து எனக்கு கைத்த தாலியை கட்டிட்டாரு. மறை என்ன செய்வார், அந்த காலத்தில் அப்படி தானே செய்கிறாங்களா செஞ்சாங்களா, கல் உழைச்சாக்கா நம்மளுக்கு பொறுக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி நான் வியாபாரத்தை மீனை வாங்கிட்டு வந்து அந்த கல்லுவத்தை பூரா 30 வீடுல 30 வீட்டுக்கும் போடுவேன். அப்படிமா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே இருந்து பரமக்குடி என்ன மானாமருதம் வரையிலையும் கொண்டு போவேன். எங்கள் வீட்டுக்காரவங்க உழைக்க போக மாட்டாங்க, ஏன் உழைப்பு தான் ஏன் சம்பாத்தியம்தான் என்னுடைய தேட்டு தான். மக்கள் பெற்றதும் நான் தான், மக்களை வளர்த்ததும் நான் தான், மக்களை இவ்வளவு தொலைக்கு கட்டி கொடுத்ததும் நான் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 பிடிக்கிறதுக்கு தடை போடுவாங்க, அப்ப நமக்கு ஒரு உதவி பணம் கிடைக்கும். அத பத்தின சில விஷயங்களை இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. 61 நாட்கள் மீன்பிடி தடை காலத்துல அந்த கடலோர மீனவ குடும்பங்களோட வாழ்வாதாரம் இழப்ப தணிக்கிறதுக்காக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இது என்ன திட்டம் அப்படின்றத முழுமையா கேட்கலாமா? இந்த திட்டத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா, மீன்பிடி தடை கால மாநில நிதி உதவி திட்டம். இந்த திட்டத்தோட கீழ தான் மீன்பிடி தடைக்கால மாநில உதவி தொகையும் தர்றாங்க. தடைக்காலம் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, சென்னை பழவேற்காடுல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும், அப்புறம் கன்னியாகுமரி ராஜமங்கலம் துறையில இருந்து கேரளா கொச்சின் சைடு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த ஜூன்ல இருந்து ஜூலை வரைக்கும் இந்த 61 நாட்கள் தடைக்காலம் போட்டுருவாங்க. இந்த தடைக்காலத்துல உதவி தொகை பெற என்ன தகுதிகள் இருக்குது கேட்கலாமா? முழு நேர மீன் பிடிக்கிறவங்க, குறிப்பா அந்த உள்ளூர் மீனவரா இருக்கணும். பதிவு கூட்டுறவு சங்கம் இல்லைன்னா வந்து கூட்டமைப்புல உறுப்பினரா இருக்கணும். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும். குறிப்பா 18 வயசுல இருந்து 60 இருக்கணும். இதோட தகுதிகள் இவ்வளவு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த உதவி தொகையை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உதவி தொகையை பெறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மற்றொரு நிகழ்ச்சியில இந்த தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்ல பாடல்களுமே நமக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில. இன்னைக்கான நெய்தல் சுவை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் சுவை என்ன அப்படின்னா, கருவாட்டு குழம்பு இப்படி வைக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய முறைப்படி கருவாட்டு குழம்பு நம்ம தாத்தா பாட்டி அம்மாச்சி காலத்துல எப்படி எல்லாம் வச்சாங்க, அந்த விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு குறிப்பா நகர கருவாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பெரும்பாலுமே அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நகர கருவாடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நகர கருவாடு நல்லா காய வச்ச கருவாடை உடலை மட்டும் எடுத்துட்டு லேசா செதில் தட்டிட்டு அதை என்ன செய்யலாம் அப்படின்னா, அதிகமா உப்பா இருந்துச்சுன்னா நம்ம அரிசி களைவோம்ல, அந்த தண்ணியில ஒரு காமன் நேரம் ஊற போட்டுருங்க. அந்த உப்பை ஃபுல்லா அந்த தண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கருவாடை யூஸ் பண்ணலாம். அதிகமா உப்பு இருந்துச்சுன்னா மட்டும், உப்பு இல்ல அப்படின்னா நம்ம அந்த கருவாடை சாதாரணமாவே யூஸ் பண்ணலாம். இப்ப நல்லா கழுவி வச்ச அந்த கருவாடு ஒரு பக்கம் இருக்கட்டும். கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா புளி அதிகமா ஊத்தக்கூடாது. அதனால குறிப்பிட்ட அளவு நமக்கு தேவைக்கு தக்கன புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் இருக்குல்லையா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது கூட காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய், மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டுல அரைக்கிற மசாலா பொடி ரொம்பவே நல்லது, அதனால வீட்டுல அரைக்கிற மசாலா பொடி இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்ப பத்த வச்சு குழம்பு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிங்க. ரெண்டு கருவேப்பிலை உருவி போடுங்க. நல்லா வெடிச்சு வர்றதுக்கு அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயத்தை தூக்கி உள்ள போட்டுருங்க. சின்ன வெங்காயத்தை தூக்கி போட்டு நம்ம கத்திரிக்காய் தேவைன்னா கருவாட்டு குழம்புக்குள்ள போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா வேண்டாம். இப்ப சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கவும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி இருக்கு இல்லையா, அந்த தக்காளியை இது கூட போட்டுருங்க. போட்டு இதுவுமே பொன்னிறமா வரங்கவும் உப்பு போட்டு நல்லா மசிஞ்சு வரவும் புளிக்கரைசல் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளிக்கரைசலை நல்லா கரைச்சிக்கிட்டு இது கூடவே என்ன செய்யணும் அப்படின்னா, மசாலா பொடியும் உள்ளயே போட்டு நல்லா கரைச்சி உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காய்கறிகள்லாம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த கரைச்சி வச்ச மசாலாவை தூக்கி உப்புள்ள ஊத்தி மூடி போட்டு நல்லா மூடிடணுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் போடணும். முருங்கைக்காய் போட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். முருங்கைக்காயை என்ன செய்யணும் அப்படின்னா, கீரி அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு கீறுவோம்ல, அது மாதிரி கீரி நடுவுலையும் ஒரு கீரல் விடணும். நடுவுல கீறினாதான் இந்த கருவாட்டு குழம்பு உள்ள முருங்கைக்காய்க்குள்ள போயிட்டு ஒரு டேஸ்ட் தரும், ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப முருங்கைக்காயை அள்ளி போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மசாலா வடையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கருவாடு கழுவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கருவாட்டை போட்டுரும். கருவாட்டை போட்டு நல்லா பத்தி வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சில பேர் தேங்காய் அரைச்சு ஊத்துவாங்க. அம்மியில அரைச்சு வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் கூட கொஞ்சமா மல்லி, கொஞ்சமா மிளகு, கொஞ்சமா சின்ன சீரகம், கொஞ்சமா பெருஞ்சீரகம், ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பட்டை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து இது கூட மசாலா பொடி மஞ்சள் பொடி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மை கணக்கா அரைச்சு இந்த உலகா உருண்டைய கொதிச்சு வர்றப்பையே உள்ள போட்டுருங்க. உள்ள போடும் போது அந்த பிளேவர் எல்லாமே சேர்ந்து கொதிக்கும். அப்ப கருவாட்டு குழம்பு மனம் ஒரு 10 வீட்டுக்காவது இருக்கும். இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நாக்குல நின்னுட்டே இருக்குங்க. எப்பயுமே இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சரி மக்களே, அருமையான பாடல்களுமே உங்களுக்காக வருது, தொடர்ந்து கேட்கலாமா? இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முதல் வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்பவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இப்போதைக்கு நிலவிக்கிட்டு இருக்கிற இந்த காலநிலை மாற்றத்தால புவி வெப்பமடைஞ்சு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென் பெருங்கடல் வந்து புயல் நிகழ்வுகள் தீவிரமாகிறது ரொம்ப முக்கிய விஷயமாவே இருக்கு. குறிப்பா அடிக்கடி நம்ம பகுதிகளில் இந்த கள்ளக்கடல் எச்சரிக்கை தொடங்கிருக்கு. அந்த விஷயத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. இதோட விளைவா, அதாவது இந்த கள்ளக்கடலோட விளைவா, தமிழ்நாட்டோட கடலோர மாவட்டங்கள் குறிப்பா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், இந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஒரு பெரிய எதிர்நோக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடலோர அரிப்பு, அதாவது தொடர்ச்சியா வர்ற இந்த பலமான அலைகள் கரையில மோதி இழுத்துட்டு போறதால கடற்கரை மணற்பரப்பு வந்து பெருமளவுல அரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இது கடலோர கிராமங்கள்ல மட்டுமில்ல, அங்க இருக்கிற வீடுகள், சாலைகள், இந்த இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைத்தன்மையற்ற நிலையில அச்சுறுத்தலாகவும் இருக்குது. திடீர்னு கடல் மட்டம் உயர்றது, நீர் குடியிருப்பு பகுதிகளில் விவசாய நிலங்கள், தென்னந்தோப்பு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் புகுறது, இதனோட காரணம் தான் இந்த நிலத்தடி நீரும் உப்பா மாறுறதுக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. கடைசியில குடிநீர் ஆதாரங்களும் பாதிக்கப்படுற ஆபத்தும் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. மீனவ சமுதாயத்தோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிக்கடி இந்த கள்ளக்கடல் வந்து வர்றதுனால துறைமுகங்கள், அப்புறம் இந்த கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த விசைப்படகுகள் இல்லைன்னா நாட்டு படகுகள், இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு மோதி உடையறதுக்கான ஆபத்துகள் ஏற்படும். குறிப்பா இந்த தொழில் எச்சரிக்கை, அதாவது பாத்தீங்கன்னா எச்சரிக்கிற நாள்ல மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல், அப்புறம் பாத்தீங்கன்னா தடை விதிக்கப்படுறதுனால தினசரி வருமானம் அவங்களுக்கு பாதிக்கப்படுது. மீன்பிடி இறங்குதளத்துல வந்து பாத்தீங்கன்னா கடல் அரிப்புனால அலையோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இதனால ஹார்பர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேதமடையுது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்றதுக்கு தடை விதிக்கிறாங்க. அதாவது கண்கொள்ளா காட்சி எல்லாம் பாக்குறதுக்கு ஆசையா அங்க இருந்து வந்திருப்பாங்க, கடைசியில உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்போது உள்ளூர் வணிகம் தற்காலிகமா பாதிக்கப்படுது. இந்திய தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையத்துல சொல்ற இந்த கள்ளக்கடல் முன்னறிவிப்புகளை நம்ம முறையா தொடர்புகள் மூலம் கலேசி எல்ல வரை மீனவர்கள் கொண்டு சேர்க்கிறது தான் இதோட ஒரு விஷயமாவே இருக்கு. குறிப்பா இந்த அலையாத்தி காடுகள், அப்புறம் கடற்கரை தாவரங்கள் வளர்க்கிறது மூலம் அலைகள் வந்து பாத்தீங்கன்னா வேகத்தை கட்டுப்படுத்தும். குறிப்பா இந்த படகுகளை வந்து பாத்தீங்கன்னா வழக்கமான இடங்களை விட கொஞ்சம் தூரமா கட்டி வைக்கிறது, படகு நிறுத்துற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளியே நம்ம வந்து நிப்பாட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான எச்சரிக்கைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த கள்ளக்கடல் வந்தாலுமே நம்ம மீனவரோட வாழ்க்கை சுலோபமா எப்பயும் போல ரொட்டீனா போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அந்த கள்ளக்கடல் நேரங்கள்ல கடலை நம்ம மதிச்சு நடக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நேயர்களை இணைஞ்சிருக்கிறீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கான சமுத்திர பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான சமுத்திர பழகு நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல முன்னாடி எல்லாம் எந்த மாதிரியான கடற்கரையில தொழில்கள் நடந்திருக்கு, அதை பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா வால் சுறா, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மீனவர்கள் முன்னாடி எல்லாம் அந்த சுறாவை எப்படி வேட்டையாடினாங்க, இந்த சுறாவில இருக்கிற அந்த குணநலங்கள் எப்படி, அது எப்படி வேட்டையாடும், அதை பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாராயண சுப்பிரமணியன் எழுதின சூழலும் பெண்களும் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து என்னோட கருத்தா உங்ககிட்ட, காடுகள் யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு தலைப்புல இருக்கிற கட்டுரைய பத்தின விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மாட்டு சங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய வகை சங்கு வகைகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய இந்த சங்க பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீன்பிடி தடை காலத்துல அரசு தர்ற மானிய உதவி தொகை திட்டம், இந்த திட்டத்தை பத்தியும் அந்த திட்டத்துல கிடைக்கிற அந்த உதவித்தொகை பத்தின விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் கைமணம் பகுதியில கருவாட்டு குழம்பு, அதாவது பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்யறது, அதை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். காலநிலை மாற்றத்துல இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கள்ளக்கடல், இதனால என்னென்ன பாதிப்பு மீனவர்களுக்கு வரும், அதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், அதுக்கான விஷயங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய சமுத்திர பழகு நிகழ்ச்சி இப்ப இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இன்னொரு சமுத்திர பழகு பகுதியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கடலை நேசிப்போம், கடலை பாதுகாப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம் என்று சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. உங்களுக்காக அருமையான பாடல் காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் அனைவருக்கும், தேசிய அஞ்சல் வார நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கே ஏ சுமாராணி. நான் ராமநாதபுரம் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். பொதுமக்களுக்கு வந்து சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அந்த சேமிப்பு திட்டத்தில் எந்த பொதுமக்கள் வேணாலும் சேர்ந்துக்கலாம். இப்ப வந்து டெய்லரிங் வேலை பார்க்கறவங்க, டெய்லி தினக்கூலி வேலை பார்க்கறவங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதா பணம் கிடைக்கும். அந்த டெய்லி ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறது கூட

0: அஞ்சல் அலுவலகத்தில் திட்டம் இருக்குது. அது சேமிப்பு திட்டம், சிறு சேமிப்பு திட்டம் என்னும் அஞ்சல் சேமிப்பு திட்டம் இருக்கிறது. அதில் வந்து எல்லா பொதுமக்களும் சேர்ந்துக்கலாம். அவங்க மினிமம் அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட கட்டிக்கலாம், எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திட்டம் இருக்குது.
1: தேசிய அஞ்சல் வார கொண்டாட்டம் நமது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என்னோட நேம் வந்து விக்னேஷ். நான் வந்து பாம்பன்ல திருக்காடி பகுதியில் இருக்கேன். நம்ம ஊர் சார்ந்த ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. 9th படிக்குமோ நினைக்கிறேன், 9th டென்த்து படிக்கும் போது ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். 7th 9th 12th வரை நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன், அதாவது மதுரையில் தங்கி படிச்சிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறது அதிகம், அதனால் டேரெக்டாக கொண்டு போய் மதுரையில் இறக்கி விட்ருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. இப்போ உள்ள ட்ரெயினுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக போகும், நடந்து போகிற ஸ்பீடுக்கு தான் போகணும்னு வச்சிங்களேன். அப்போ கொஞ்சம் பார்க்க எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துட்டு ரசிக்கிட்டு பாலத்தை பார்த்துக்கிட்டு பகலில் வந்தால் மீனை பார்க்கலாம், நைட்டு போனால் அந்த குளிர்ந்த காற்று இருக்கும், கொஞ்சம் போகிறதுக்கு ட்ராவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர கொஞ்சம் ஸ்பீடாக வரனால அந்த இதெல்லாம் ரசிக்க முடியல. நம்ம ஊரில் அப்போலாம் கம்மி தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் 10 ட்ரெயின் தான் இருக்கும். ஆம்பல் நிற்கிறதுனா பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் நிற்கும், ஒரே ஒரு சென்னை ட்ரெயினிக்கும், அப்புறம் திருச்சி ட்ரெயின். நைட்டு 12 ஒரு ட்ரெயின், காலையில் 6 ஒரு ட்ரெயின், மதியம் 12 ட்ரெயின், சாயந்தரம் 6 ட்ரெயின், மொத்தம் 4 ட்ரெயின் மதுரைக்கு. இப்போ அது இல்லை, இப்போ எடுத்துட்டாங்க. ஒரு ட்ரிப் இப்படி தான் நாங்கள் வந்து நைட்டு 12 அப்போ ட்ரெயின் இருந்துச்சு நைட்டு. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது ட்ரெயின் வர்றதுக்குலாம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணோன்னே என்ன பண்ணு தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டோம். அப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் பாலத்தில் போகிற, அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. அந்த டைம் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி மண்டபத்தில் போய் இறங்கி அங்கேயே டிக்கெட் எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்துருச்சு, கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சி நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு எங்களுக்கு, அது வந்து எங்களால் மறக்கவே முடியாத சம்பவத்தை. இப்போ இருக்க ட்ரெயினில் அது கண்டிப்பாக பண்ண முடியாது, இப்போ வந்து ஸ்பீடாக கூட்டிட்டாங்க. அப்போ வந்து இந்த காற்று காரணமாக ஸ்லோவாக போவாங்க ட்ரெயின், இப்போ அந்த பிரச்சனை இல்லை, இப்போ ட்ரெயின் விட்டால் முடிஞ்சு. ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அன்பான உள்ளங்களுக்கு சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு அன்னூர் கே ஆர் வேலுச்சாமி எழுதின கலங்கி தெளிந்த மனம். கதையை கேட்கறதுக்காக நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? காலையில படுக்கையில இருந்து எந்திரிச்சு பார்த்தப்போ தன்னோட வீட்டுக்காரரு ராசப்பனை காணாம கண்ணாத்தாளோட கண்கள் கலங்கி போச்சு. இந்த மனுஷன் இந்நேரத்துக்கே எந்த பக்கம் போயிருப்பாரு? வெள்ளனமே எந்திரிச்சு வீடு வாச கூட்டி சாணி தண்ணி தெளிச்சு மாட்டுக்கட்டு தரையில சாணி வலிச்சு கொட்டி பாலை கறந்து காப்பி தண்ணியை வச்சு அந்த மனுஷனை போய் எழுப்பினா தானே எந்திரிப்பாரு? இப்போன பார்த்து எங்க போனாரு? அதுவும் பொழுது விடிஞ்ச உடனே இந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு தனக்குள்ள பல சந்தேக கேள்விகள் எழு கலைஞ்சிருந்த சேலைய சரி பண்ணிட்டு திறந்திருந்த கதவை வெளியில நின்னு சாத்திட்டு வீட்டு கொள்ள பக்கமா இருக்கிற கிணத்து கிட்ட போனாங்க. அங்க மண்ணு சின்ன மேடு போல குமிஞ்சிருந்துச்சு. அது மேல ஏறி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கண்ணாத்தால் நல்லா தேடுனாங்க. ஆனா அவங்க வீட்டுக்காரர காணவே இல்ல. அந்த சின்ன மேட்டு மேல ஏறி நின்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காணி நிலம் வரைக்கும் எல்லாம் தெல்ல தெளிவா தெரியும். அப்படி இருக்கும்போது அங்க எங்கேயாச்சும் தன்னோட வீட்டுக்காரர் இருக்காரா இல்லையான்னு கண்ணாத்தால் தேடினபடி நின்னுட்டு இருந்தாங்க. கண்ணாத்தாலோட கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்க வீட்டுக்காரர் தெரியவே இல்லை. எங்க போனார் இந்த மனுஷன்? ச்சே கடவுளே, நான் அவரை போய் எங்க தேடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள கவலைப்பட்டபடி ஓலை வேஞ்சா அவங்களோட சாலை வீட்டுக்குள்ள கண்ணாத்தால் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? சொல்றேன், பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. சோகத்தோட வீட்டுக்குள்ள போன கண்ணாத்தால் அவங்க வீட்டு திண்ணையில தூண்ல சாஞ்சபடி உட்கார்ந்திருந்தாங்க. பசையால கத்திட்டு இருந்த மாடுகளையும் ஆடுகளையும் காட்டுக்குள்ள மேயறதுக்கு அவிழ்த்து விட்டதும் ஒரு சில கால்நடைகள் வெளியில போறதுக்கு மறுத்துருச்சு. நின்ன இடத்துல அப்படியே ஒரு சில ஆடும் மாடும் நிக்கும் போது இலை தழையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அந்த கால்நடைகள் நிக்கிற இடத்திலயே போட்டுட்டு கண்ணாத்தால் அவங்க வீட்டுக்காரரை பத்தின நினைப்பிலேயே நின்னுட்டு இருந்தாங்க. ஒரு மனசு அவங்க வீட்டுக்காரர் நினைச்சு ஏங்கி தவிச்சாலும் இன்னொரு மனசுக்குள்ள கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுந்தமா போக போறான், எங்க போயிருப்பான், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியலன்னா பாலா போன குடிய தேடிதான் போயிருப்பான். இன்னைக்கு வேலை இல்லல்ல, அதான் அந்த புண்ணியமா குடிக்கிறதுக்காக போயிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, வயசுக்கு வந்த புள்ளையும் இருக்கு, இந்த மனுஷன் என்னடானா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறான், காசு பணம் சேர்த்து வைன்னு சொன்னா அது அந்த மனுஷன் குடிக்கிறதுக்கே சரியா போயிருது. இப்படிப்பட்ட நிலையில நான் என்ன பண்ண, நானுமே மிச்சமா சேர்த்து வச்சாலும் அதையும் அந்த மனுஷன் விட்டு வைக்கிறது இல்ல அப்படின்னு மனசளவுல வேதனைப்பட்டபடி அண்ணாத்தால் அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிய அன்பான உள்ளங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. எங்க போய் இந்த மனுஷனை நான் தேட போறேன்னு தெரியலையே. ஒருவேளை குடிக்கிறதுக்காக போயிருப்பாரா? இந்தாடியம்மா கண்ணாத்தா, அவன் எங்க போயிருப்பான்னு உனக்கு தெரியாது? இவ்ளோ தவிச்சு போற, எங்க போயிட போறான்? பாழா போன குடிய குடிக்கிறதுக்காக தான் எங்கேயாச்சும் போய் கிடப்பான். அவனுக்காக காத்து கிடந்தேன், என் வயிறு தாங்காதுமா. நீ என்ன பண்ண, தயிரை கொஞ்சம் குண்டான்ல ஊத்தி அதுல ஒரு கவலை சோற போட்டு கூட கொஞ்சம் மோர ஊத்தி வத்தலோ வடகமோ எதையாச்சும் குடு. காவ ஊத்தியாச்சும் நான் கழுவிக்கிறேன். ஒரு ஜான் வயிறு தான், ஆனா பசி தாங்க மாட்டேங்குதே. பைசாயி போச்சு, பசி வைத்த கில்லுது தாயி. உன் புருஷனை போய் நீ ஊரூரா தேடு. அவன் உனக்கு மட்டும்தான் இப்ப புருஷன். எனக்கு புள்ளன்ற தகுதிய அவன் எப்பயோ இழந்துட்டான். வயசுக்கு வந்த புள்ள இருக்கே, குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறோன்னு கொஞ்ச நெஞ்ச பயமாச்சும் அவனோட மனசுல இருக்கா? இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்ற? வாழ்க்கையே வெறுத்து போய் உட்கார்ந்துருக்கேன். என் பேத்துக்காகவும் உனக்காகவும் தான் இந்த உசுர கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னோட அத்தை பேசும்போது, அவங்க பேசுறத மறுத்து கூட பேச முடியாம அவங்க கேட்டது போலயே சாப்பாடை போட்டு அவங்க அத்தை கிட்ட கொடுத்துட்டு கண்ணாத்தால் வாசல் கிட்டேயே மருகி மருகி நின்னுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வீட்டுக்காரரை காணாம இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரரான சீமச்சாமிய ஊர் முழுக்க போய் அவங்க வீட்டுக்காரரை தேடி பார்க்க சொன்னாங்க. கண்ணாத்தால் அக்கா சொன்னதுக்கு மதிப்பு கொடுத்து சீமச்சாமி என்ன, அவரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வாசல் கிட்ட போயிருப்பாரு. அப்போன்னு பார்த்து மாட்டு வண்டி தோட்டத்துக்குள்ள வந்துச்சு. அந்த வண்டியில யார் இருந்திருப்பா, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்னஞ்சுருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. இதமான பாடல்களை தொடர்ந்து நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. மாட்டு வண்டிய தோட்டத்து கருப்பசாமி அண்ணன் ஓட்டிட்டு வர அதுல தன்னோட வீட்டுக்காரு ராசப்பன் படுத்த படுக்கையா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம மயக்கத்துல இருந்தபடி வந்துட்டு இருந்தார். தன் வீட்டுக்காரருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நினைச்சு கண்ணாத்தால் கண் கலங்கி போனாங்க. வீட்டு வாசல்ல வண்டி வந்து நிக்கும் போது அதுல இறங்கின கருப்புசாமி, எக்கா கண்ணாத்தா இங்க முதல்ல வா. மச்சா காலங்காத்தாலேயே என்ன பண்ணாரு தெரியுமா? வயிறு முட்டை குடிச்சிட்டு சூதுவாது இல்லாம மயக்கத்துல கிடந்தாரு, அதுவும் நடு ரோட்ல கிடந்தாரு. நல்ல வேலை அந்த பக்கமான பால் ஊத்த போனப்போ இந்த மனுஷனை பார்த்து இங்க கொண்டாந்து விடுறேன். எப்பப்பா மயக்கத்துல இருந்த மனுஷனை தூக்கி பிடிச்சு வண்டியில ஏத்தி உட்கார வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடுறக்கே அம்மாடியோ மூச்சு வாங்கிருச்சு தாய். வந்ததும் தான் வந்துட்டேன், அஞ்சோ பத்தோ கொடுத்தீனா எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும், நாளை பின்ன பார்த்தாலும் கொண்டு வந்து விட்டு போவேன். இங்கே இருங்கண்ணே நான் போய் காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கண்ணாத்தால் சொல்லிட்டு கடுகடப்பாக்குள்ள போட்டு வச்சிருந்த சில்லற காசை எல்லாம் பொறுக்கி அந்த மாட்டு வண்டிக்கார அண்ணன் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அவரும் போயிட்டாரு. அவர் போன அடுத்த நிமிஷமே கண்ணாத்தாளுக்கு அப்படி ஒரு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தெல்லாம் அவங்க அவங்களோட வீட்டுக்காரர் மேலதான் காமிச்சாங்க. சண்டை கொஞ்சம் நஞ்சம் இல்ல, வலுவடைஞ்சு ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி ஆகிருச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? இதமான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கலங்கி தெளிந்த மனம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். ஏயா, நீ எல்லாம் ஒரு குடியானவனாயா? பெத்த பொம்பளை புள்ள வயசுக்கு வந்து 10 நாள் கூட ஆகல. உன்னை இப்படி பார்த்தா யாராச்சும் நம்ம வள்ளிக்கு பொண்ணு கேட்டு வருவாங்களாயா? உன்னை நம்பி எங்க அப்பா கொண்டு வந்து என்ன கல்யாணங்கிற பேர்ல குழியில தள்ளிட்டு போயிட்டான். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. யாருட்ட சாபமோ எவருட்ட சாபமோ அம்பா பாஞ்சு யமனாய கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. ஊர் உலகத்துல என் புருஷனும் வேலைக்கு போறாரு, 4 காசு சம்பாதிக்கிறாரு, எங்களை சந்தோஷமா வச்சுக்கிறாருன்னு ஒரு ஆள் கிட்ட நான் சொல்லிருப்பனாயா? குடிக்கிறாரு, கெட்ட பழக்கத்துக்கு எல்லாம் அடிமையாகிறாரு, ஏன்னு தட்டி கேட்டா சண்டை போடுறாருன்னு என்னால போய் சொல்ல முடியுமா? என்னால போய் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஒவ்வொரு நொடியும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட குடும்பத்தை பத்தின நினைப்பு இல்லாம இப்படி குடிச்சு குடிச்சு சீரழிஞ்சு போறிய. 4 நாள் எங்களை கொண்டுகிட்டே இருக்கிறதுக்கு ஒரே அடியா இங்க இருந்து போயிரு. நல்லா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்க. காசா பணமா, உன் உடம்பு தானே கெட்டு போகுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றயா, நீ நோவுப்பட்டு படுத்த படுக்கையா போனேன்னு வை, நல்லா கேட்டுக்க. நான் உன்னை பாத்துக்கவே மாட்டேன், இக்கேடா கெட்டு போன விட்டுருவேன். ஆனா இந்த பாலா போன மனசுக்கு அப்படி விட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதே. உனக்கு அப்படின்னு சொன்னபடியே அவங்க வீட்டு கொள்ளைக்கு போய் ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்காரர் தலையிலேயே படபடான்னு கண்ணாத்தால் ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் வெளியில கூடியிருந்த ஊர் மக்களோட கூட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரமா வாசல்லையே கண்ணாத்தாலோட வீட்டுக்காரரு படுத்த படுக்கையா கடந்தாரு. அவரு மயக்கம் தெளிஞ்சு வீட்டுக்குள்ள வர்றதுக்கே மதியானத்துக்கிட்ட ஆச்சு. அப்பவும் மெல்ல தள்ளாடி தள்ளாடி தான் வந்துட்டு இருந்தாரு. தன்னோட அப்பாவை பார்த்த வள்ளி, அப்பா ஏன்பா இப்படி இருக்கீங்க? என் ஃப்ரெண்டோட அப்பா எல்லாம் குடிக்கவே மாட்டாரு. அவ ஸ்கூல்ல வந்து பெருமையா சொல்வா, எங்க அப்பா கிட்ட ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல தெரியுமா அப்படின்னு. ஆனா என்னால அப்படி சொல்லவே முடியாது, நான் தலை குனிஞ்சு நிப்பேன். எங்க அப்பா கிட்ட குடி பழக்கம் மது பழக்கம் எல்லாம் இருக்குன்னு நான் வெளியில சொன்னா எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஆனா நான் வெளியில சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பேன். எப்பதான் நீங்க தெரிந்துவீங்க? குடும்பத்துக்காக எப்ப நேரத்தை ஒதுக்குவீங்க? எங்க அப்பா நல்ல மனுஷன்தான், ஆனா அவர்கிட்ட குடி பழக்கம் தான் இருக்குன்னு சொன்னா யாருதான் எங்க அப்பா நல்லவர்னு ஒத்துப்பாங்க? யாருக்குமே உங்களை பிடிக்காம போயிரும். ஏன், காலப்போக்குல எனக்கே பிடிக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு. அம்மா பாவம்பா, காட்டுக்குள்ள சிரமப்பட்டு வீட்டுக்குள்ளயும் சிரமப்படுறாங்க. உங்களையே நம்பி நம்ம குடும்பமே இருக்கு. எங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? நடுத்தருக்கு போணுமா அப்படின்னு பெரிய பொண்ணாட்டோ தன்னோட மக பேசும்போது ராசப்பன் அவர் பொண்ண அன்போட கட்டிப்பிடிச்சு, என் தாய், இனிமே நான் குடிக்க மாட்டேம்மா. உன் மனசு எவ்வளவு வசனப்பட்டிருக்குன்னு நீ பேசும்போதே தெரியுது. உங்க அம்மா பேசும்போது கூட எனக்கு புரியல, ஆனா இனிமே குடி பக்கமே நான் போக மாட்டேன் தாய். குடும்பம் தான் என்னோட உலகம், என்னைக்கும் நான் குடிக்க மாட்டேன். இது உன் மேல சத்தியம். இனிமே அப்பா குடிக்கவே மாட்டேம்மா. கண்ணாத்தா என்ன மன்னிச்சிருமா, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். குடி குடிய கெடுக்கும்னு நல்லா எனக்கு புரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா, இனிமே நான் குடிச்சேன்னா என்ன செருப்பாலாடி அப்படின்னு கண்ணாத்தாலோட வீட்டுக்காரர் சொல்லும் போது அந்த நொடியிலதான் தன்னோட வீட்டுக்காரரோட மனசு மாறி இருக்குன்னு கண்ணாத்தாளுக்கு புரிஞ்சுச்சு. அன்னில இருந்து கண்ணாத்தாலோட வீட்டுக்காரர் குடிக்கிறதையே விட்டுட்டாரு. குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையவும் வாழ ஆரம்பிச்சாரு. நீ நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இதை சாப்பிட்டா அபிராம வருவாளா?
3: முதல்ல தூக்கம் வரும்.
2: அபிராம
3: வருவா, நீ படு.
2: தூக்கம் வரலையே. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
3: அதுவும் வரும்.
2: காத்தே வரல.
3: வரும்.
2: அத போட்டா சத்தம்தான் வரும். வரும்
3: வராது?
2: வரும். அன்னைக்கு வந்ததா எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: நம்ம கற்றை விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சுயமா தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒண்ணு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பக்கத்துல உள்ள ஊராட்சி அலுவலகத்திற்கு போங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 34 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஏ மாயா, எப்படி இருக்க? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
1: நல்லா இருக்கேன் ஜெயா, நீ எப்படி இருக்க? இப்ப என்ன பண்ற?
0: நல்லா இருக்கேன் மாயா, நல்லா இருக்கேன். ஆன்லைன் ஜாப் தான் பாத்துட்டு இருக்கேன். ஃப்ரீ டைம்ல பண்ணா போதும். மாசம் 8,000 to 20,000 வரைக்கும் கிடைக்குது. உனக்கு அப்ளை பண்ணவா?
1: ஏ ஜெயா, நீ படிச்ச பிள்ளை தானே, இதெல்லாம் நம்பலாமா?
0: ஏன் நம்பாம? முதல்ல 1,000 ரூபாய் அனுப்ப சொன்னாங்க. ஒரு வாரத்துல என்னோட அக்கவுண்ட்ல 2,000 ஏறிடுச்சு. அது மட்டும் இல்ல மாயா, தொடர்ந்து அவங்க குடுக்கற டாஸ்க பண்ணா இன்னும் அதிகமா பணம் கிடைக்குமா?
1: பேராசை பெருநஷ்டம் ஆயிருமாயா. எங்க அத்தாச்சி இப்படித்தான், முதல்ல 50 ரூபாய்ன்னு ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 500 வருது 1,000 வருதுன்னு சொல்லி கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கவுண்ட்ல 3,000 வந்திருக்கு, 15,000 வந்திருக்கு, 60,000 வந்திருக்குன்னு மெசேஜ் வந்துச்சு. ஆசையா பணம் எடுக்க போனா அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்க முடியாம போயிடுச்சு. கால் பண்ணி கேட்டா எல்லா டாஸ்கையும் முடிச்சா தான் பணம் வரும்னு சொல்லிட்டாங்க. முதலீடு பண்ண பணமும் கிடைக்கல, அதுல இருந்து வெளியே வர முடியல. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல 200 மேல இருக்கு. படிச்ச படிப்புக்கு நிஜத்துல ஏதாவது வேலை பாரு ஜெயா, இந்த மாய உலகத்துல சிக்கிக்காத.
2: பகுதி நேர வேலை வாய்ப்பு என்று சொல்லி வரும் SMS அல்லது லிங்கில் சென்று பதிவு செய்ய வேண்டாம். பணம் செலுத்தி அதை திரும்ப பெற முடியாமல் அவதிப்படவும் வேண்டாம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
5: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
5: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது
5: இப்ப என்ன, புயல் எத்திரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதான்
6: எல்லாருக்கும் தெரியுமே.
4: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
5: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: Can you feel her? Is your heart speaking to her?

தொடும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: Todo el mundo me lo ve, todo el mundo me lo ve.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அன்பு ரம்மி ரசிகர்களுக்கு காந்தனின் வணக்கம். ஒரு சிறிய விடயம், புயல் அடித்த தேசத்துக்கு பின்பு நான் காந்தனின் காத்திய 27 என்னும் ஒரு இசை தொகுப்பை வளர்த்திருக்கிறேன். இன்னும் 3 வாரங்களில் உங்கள் கரங்களில் அது வந்து சேரும். அதிவேகம் கொண்ட சினிமா காலத்தில் இதில் போட்டி

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

தோசை எஃப்எம் 90.4. அடிக்கப்பட்ட இருக்கு

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆதியிலே அஞ்சலி தேவியடா.
2: பிளாக் அண்ட் ஒயிட்.
1: மிடில் சரோஜா தேவியடா.
2: கேவா கலர்.
1: அட் பிரசன்ட்லே நம்ம சிம்ரானடா.
2: ஈஸ்டர்ன் கலர்ரா.
1: சிம்ரானி நம்ம பையனடா. ஏப்பா
3: ஏப்பா
1: ஏப்பா
3: ஏப்பா
1: வந்தாச்சுப்பா.
3: எங்கப்பா
1: இங்கப்பா.

தொழில் செஞ்சு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற பெண்ணா நீங்க. அப்போ இந்த தகவல் உங்களுக்கானதுதான். தமிழக அரசோட மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழ ஒரே ஊரை சேர்ந்த 12 to 20 பெண்களை குழுவா இணைச்சு ஊராட்சி அலுவலகத்துல பதிவு செஞ்சா அந்த குழுவுக்கு அரசு சார்பா திறன் பயிற்சியும் ₹20 lakh வரை சுய தொழில் தொடங்குறதுக்கு குழுக்கடன் வசதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்னங்க, குழுவா ஒன்னு சேர்ந்து சிறப்பா தொழில் செஞ்சு முன்னேறுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567-23046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படுசுட்டிகளா இருந்து போக வந்தீங்களா? இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா.

இருக்கலாம் எனது மடியிலே மடியிலே மடியிலே இருக்க இடத்திலே படுக்க வழியிலே இருந்தா இருக்கலாம் எனது மடியிலே எதையும் நினைக்காம வாங்கும் அருகிலே எதையும் நினைக்காம வாங்கும் அருகிலே முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து போக வந்தீ

0: பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு, பள்ளியில் நிறைஞ்சாக்காது உடம்புக்கு, பள்ளியில் நிறைஞ்சாக்காது உடம்புக்கு.
1: முசாஃபிரே கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிரே கானா என் முத்து முத்து மைனா.

கொண்டு அடையம்மா இப்போது என்ன.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அங்க புலவர்கள் நாவில் அடங்கிய செந்தமிழ் நீதி நிலானை

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மெதுவா கள்ளையா பதமா.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: நாலு பக்கம் சுவரு.

மாடிக்கு நன்றி சொல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில சேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்
1: நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: கற்பூர புத்தி இருக்க காட்டுனா அப்படியே புடிச்சிக்கும். கருத்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும். வாழை மட்டை என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா?
1: தெரியுது.

ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலையும் இல்லை. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கவனத்திற்கு. பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்காங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். 2011 9வது மாதத்துல இருந்து 2012 9வது மாதத்துக்குள்ள பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க நமது அரசு மருத்துவமனைகள்ல HPV தடுப்பூசி போடுறாங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க இப்போவே இந்த தடுப்பூசியை போய் போடுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக